நேரம் 5:45. வளரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து டிஎம் சௌந்தரராஜன், எல்லார் ஈஸ்வரி, எல்லார் அஞ்சலி, எஸ் என் சோபா பாடியுள்ள நம் நாடு திரைப்பட பாடல்.

நேயர்கள் இதுவரை கற்று ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:11. நீர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது சிவனை வலம் வந்த என தொடங்கும் பாடல், கே. வீரமணி குரலில்.

நேரம் 6:19:50. தென்னிசையில் தொடர்ந்து வாயு மகன் என தொடங்கும் பாடல் பி.எஸ். சசிரேகா குரலில்.

தென்னிசையில் அடுத்து வெங்கடேசன் கொழுவிருக்கும் திருமலை. கும்பகோணம் சகோதரிகள் சந்திரிகா மல்லிகா குரல்களில்.

நேரம் 6:27:50. தேனிசையில் தொடர்ந்து பிரியா சகோதரிகள் பாடியுள்ள அம்மம்மா என தொடங்கும் பாடல்.

ஒலித்த குரல் கோபால் அரவிந்த். நேரம் 6:48, 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசையில் அடுத்து சிலுவை சுமந்த சிஸ்டர் சாரா நவரோஜி பாடியுள்ள பாடல்

0: पूर्व मध्य प्रदेशे प्रचंडात अति प्रचंड वृष्टेः पूर्वानुमानं कृतमस्ति. असम सिक्किम मेघालय नागालैंड मणिपुरम मिजोरम त्रिपुरा राज्येषु सोमवासर पर्यन्तं प्रचंड वृष्टेः संभावना वर्तते. अद्य दिल्ली पंजाब हरियाणा बिहार छत्तीसगढ़ पूर्वोत्तर प्रदेश ओडिशा उत्तराखंड हिमालयीय प्रदेशानां केषुचित् भागेषु अपि समान स्थितेः संभावना वर्तते इति वार्ताः.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு. இனி நேர்கள் கேட்கலாம் இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலகாவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மலே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுழிகளோ இடம்பெற கேட்கலாம். 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 வரலட்சுமி விரதம் இசைப்பேருரை, நிகழ்த்துபவர் வாத்சல்யா துளசிதரன் அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் டெல்லி வி முத்துக்குமார் அவர்களின் பாட்டிடம்பெற கேட்கலாம். சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 சுதந்திர வேக்கை வேங்கை நாடகம், நாவலும் நாடகமாக்கமும் கௌதம் நீலாம்பரன் அவர்கள், நடிப்பு என் ராஜேந்திரன், கே ஆர் செல்வராஜ், சி ராஜா, அப்பாசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், எஸ் ஆனந்தன், ரவி சுப்பிரமணியம், ஆர் ரமேஷ், வி கோவிந்தராஜன், சுகணேஸ்வரன், கே ஆர் அனுராதா, எஸ் ஆர்தினி ஆகியோர். அமைப்பு கலை என்பன் தட்சிணாமூர்த்தி. 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 12:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: யாரது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
4: கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு.

0: பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை.

0: 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: பாரதிய சேனா.
1: இனி நேர்கள் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் அலாப் ராஜு ஹரிணி குரல்களில் ஒலிக்கிறது என்றென்றும் புன்னகை திரைப்பட பாடல்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: கல்யாண சமையல் சாதம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் சின்மையை பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் எந்த நினு வேடித்தினி எனத் தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை, ராகம் சந்திரஹசித்தம், ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:24. அரங்கிசை நிகழ்ச்சியில் மதுரையன் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து சௌந்தரராஜம் ஆஷ்ரயே, ராகம் பிருந்தாவன சாரங்கா, திஸ்ர ஏகதாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

பிருந்தாவன சாரங்கார் ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெற்றது. அடுத்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய தில்லானா ராகம் சிந்து பைரவி ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்ட். நேர்கள் கேட்கலாம் குரல் அமுதம்.

ஒன்றை பெற்று நூறு இழக்கும் சூதாடிக்கு நன்மையடைந்து வாழ்வதற்கான வழி கிடையாது. குறள் எண் 932 அதிகாரம் சூது.

0: ஒன்றை பெற்று நூறு இழக்கும் சூதாடிக்கு நன்மையடைந்து வாழ்வதற்கான வழி கிடையாது. குறள் எண் 932 அதிகாரம் சூது.
1: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12 மணிக்கு திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 வரலட்சுமி விரதம் இசைப்பேருரை. நிகழ்த்துபவர் வாத்சல்யா துளசிதரன் அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கசியில் டெல்லி வி முத்துக்குமார் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 சுதந்திர வேங்கை நாடகம், நாவலும் நாடகமாக்கமும் கௌதம் நீலாம்பரன் அவர்கள், நடிப்பு என் ராஜேந்திரன், கே ஆர் செல்வராஜ், சி ராஜா, அப்பாசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், எஸ் ஆனந்தன், ரவி சுப்பிரமணியம், ஆர் ரமேஷ், வி கோவிந்தராஜன், சுகணேஸ்வரன், கே ஆர் அனுராதா, எஸ் ஆர்தினி ஆகியோர். அமைப்பு கலையன்பன் தட்சிணாமூர்த்தி. 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். திரைகானம். திரைகானத்தில் முதலில் அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி

கோடு போட்டி போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன குரூப்,

திரைக்கானத்தில் அடுத்ததாக நவராத்திரி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் சி கிருஷ்ணன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: தாங்கு தகதி தக திபி தக கிட தக கிட தக ஜோடு தக ஜோடு தக தத்தி தக ஜோடுதா தகதி தக ஜோடுதா தலாங்கு தக ஜோடுதா
1: சபையோர்களே பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்
3: தங்க

அங்கு நின்று இன்றைய உண்மையும் வர்ணித்தாலும் இவன் அங்கத்தில் ஒரு பாகத்தை கூட வர்ணிக்க முடியாது போல இருக்கிறது. நல்லது, அருகில் சென்று உறக்கத்திலிருந்து நீக்குவோம்.

எனது கண்ணெதிரே நிற்பது மண்ணுலகம் அங்கையா அல்லது விண்ணுலகம் அங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது இடையழகும் நடையழகும் உடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்?

அரசன் ஆவி பிடித்து அந்த ஆதிசேஷனுடைய அருகே வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவை பிடித்து நம்மால் எப்படி முடியும்? அருகிலே சென்று யாரென்று விசாரிப்போம்.

0: புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.
1: சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் மலரும்
1: பகையே அன்பாய் மலரும்,
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ
1: கலந்தவர் பிரிந்து.

0: அரபு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா?
1: பாமா விஜயம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடியுள்ளது.

மெல்லிசையில் நிறைவாக தீபன் சக்கரவர்த்தி குழுவினருடன் பாடியுள்ள மெல்லிசை பாடல்.

ஸ்ரீயஸ்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரமகிருப்பையினாலையும் சத்குருநாதாளுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தினாலையும் வரலட்சுமி விரதமான இன்று வரமகாலட்சுமி அப்படின்னு நம்ம லக்ஷ்மி தேவியை பிரார்த்திச்சு நம்ம ஆத்துக்கு வரணும், நமக்கு வரங்களை அழிக்கணும் அப்படின்னு அவளை பிரார்த்தனை பண்ணி அவளை பற்றி ஒரு இரண்டு வார்த்தைகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பரம பாக்யம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. வர மகாலட்சுமி விரதம் அப்படின்றது ஸ்ரவண மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனுஷ்டானம் செய்ய வேண்டிய ஒரு விரதம். ஒரு சில சமயம் ஆடி மாசத்துல வரும், ஒரு சில சமயம் ஆவணியில வரும். இந்த முறை நம்ம எல்லாருக்கும் ஆவணி மாசத்துல இந்த விரதமானது அமைஞ்சிருக்கு. இந்த விரதத்தை ஏன் அனுஷ்டானம் பண்ணணும், வரமகாலட்சுமி விரதம் அப்படின்றது ஏன் நம்ம கொண்டாடுறோம்? மகாலட்சுமி தாயார் இந்த திவசத்துல தான் கஷீராப்தி புத்ரே லக்ஷ்மி ராவே மாயில் டேகே. கஷீராப்தி புத்ரியா, கஷீராப்தியிலிருந்து அதாவது பார்க்கடல்ல இருந்து தோன்றிய நாள், ஆவிர்பவித்த நாள், அவதாரம் பண்ண நாள் இன்றைய நாள். நமக்கு எப்படி ஜென்ம நட்சத்திரம்னு இருக்கோ அது போல மகாலட்சுமி தாயாருக்கு இன்றைய திவசம்தான் அவள் அவதாரம் பண்ணின நாள் அப்படின்றதால கஷீராப்தி புத்ரே, பார்க்கடல்ல இருந்தே தோன்றியவள் அப்பேற்பட்ட மகாலட்சுமி ராவே மாயின் டேகே, என்னோட கிரகத்துக்கு வாமா அப்படின்னு அவளை நம்மளோட கிரகத்துக்கு எழுந்தருள பண்ணக்கூடிய நாள் இந்த நாள். அப்படி பண்ணக்கூடிய விரதம் தான் வர மகாலட்சுமி விரதம். வரமகாலட்சுமி எதையுமே தரக்கூடியவள். அவள் கஷீராப்தி புத்திரியாக அதாவது கஷீரசாகரத்திலிருந்து எத்தனையோ அரிய வகையான வஸ்துக்கள்லாம் வெளில வரும்போது அரிய விஷயங்களுக்குள்ளே அரிய விஷயமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் வெளியில் வர தேவேந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் அங்கே இருக்கக்கூடிய பார்க்கடல்லிருந்தே பால் எடுத்து அம்பாளுக்கு அத்தனை அபிஷேகம் பண்ணி தாயாருக்கு அத்தனை

அடக்கம் பண்ணி இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுகிறார்கள் அப்படின்றது தான் கதை. அதனால தான் ஆதிசங்கர பகவத்பாதாலும் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் பாடும்போது

அப்படின்னு பாடுறார். விஸ்வ அமர இந்திர பத விப்ரம தானதக்ஷம், எதையுமே தரக்கூடிய வல்லமை படைத்தவள். யார் எதை கேட்டாலுமே அந்த வரத்தை அளிக்கக்கூடியவள். இந்திரன் உட்பட எல்லா தேவர்களுக்கும் அவளோட ராஜ்யமே விட்டு போயிடுத்து, பதவியே போயிடுத்துனாலும் கூட மறுபடியும் தாயார் ஆவிர்பவித்து இழந்த செல்வத்தையே பெற்று கொடுக்குறான். அப்போ எல்லா செல்வத்தையும் எல்லா பதவியையுமே அளிக்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார். இப்பேற்பட்ட மகாலட்சுமி விரதம், வர மகாலட்சுமி விரதத்தை ரொம்ப சிறப்பான விதத்தில் தெற்கு தேசத்தில், ஆந்திர மாநிலமோ தெலங்கானாவோ கர்நாடகமோ நம்ம தமிழ்நாடுவோ நம்ம எல்லா மாநிலங்களும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப அற்புதமான விசேஷமான முறையில் இதை ஒரு ஒரு வருஷமும் கொண்டாடின்றிருக்கோம், அனுஷ்டானம் பண்ணின்றிருக்கோம். வர மகாலட்சுமி அப்படின்ற பெயரே எதுக்காக வந்தது அப்படின்னா, முதல் விஷயம் தாயார் நம்ம கிரகத்துக்கு வரணும் அப்படின்றதால வர மகாலட்சுமி அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தம், வரங்களை அளிப்பதால், வரங்கள் எல்லாத்தையுமே வாரி வாரி வழங்குவதால் அவள் வர மகாலட்சுமி. அதனால் அப்பேற்பட்ட வர மகாலட்சுமி நம்ம கிரகத்துக்கு வந்து நமக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்றது பிரார்த்தனை. இந்த பூஜையை நம்ம எப்படி மேற்கொள்வது? பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த விரதமானது அனுஷ்டானம் பண்ணணும். அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு முந்தின நாளே ஆத்தை முழுக்க சுத்தப்படுத்தி மண்டபத்தை ஏற்படுத்தி கலசத்தை ஏற்படுத்தி அதில் எல்லா விதமான அலங்காரமும் மங்கள திரவியங்களை சேர்த்து எல்லா விதமான அலங்காரங்கள் பண்ணி தோரணமெல்லாம் கட்டி ரொம்ப அற்புதமாக அந்த மண்டபத்தை அலங்காரம் பண்ணி முந்தின நாள் இரவே வரமகாலட்சுமியை நம்ம கிரகத்துக்கு எழுந்தருள பண்ணணும், அழைக்கணும் அவளை. அப்படி அழைச்சி அவளுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து அந்த நெய்வேத்தியத்தை நம்மளும் பருகிண்டு அடுத்த நாள் கார்த்தால சூரியோதய சமயத்திலேயே எப்படி சூரியனோட கிரணங்கள் நம்ம கிரகத்துக்குள்ள நுழையிறதோ அந்த சமயத்தில் அந்த வேளையிலேயே மெல்ல மெல்ல எழுந்தருள பண்ணி அழைத்த அந்த மகாலட்சுமியை பீட்டத்தில் அமர்த்தி கும்பத்தில் அமர்த்தி அவளை ஏளம் பண்ணி அவளுக்கு பூஜை பண்ணி விரதம் இருந்து அவளுக்கு மனசானது குளிர்ச்சியாகணும், அவள் எல்லா விதமான சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு தான் இந்த விரதமானது ஏற்படுத்தி கொடுத்துருக்கா நம்ம முன்னோர்கள். இந்த விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா அப்படின்னா, பிரம்மாண்ட புராணத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் முதல்ல இந்த விரதத்தை பத்தி பார்வதி தேவியே சிவபெருமான் கிட்ட கேட்கிறா. பார்வதி தேவி இதே மாதிரி சஹசிரநாமத்தையுமே சுருக்கமா சொல்வதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்க, சிவபெருமான் ஸ்ரீ ராம ராம ராம இதி அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்றார். இதை போலவே பார்வதி நிறைய கேள்வி கேட்பாளாம். ஏன்னா அவளுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக கிடையாது, ஆனால் நம்ம எல்லாரும் பாமரர்களாக இருக்கோம், நமக்கு ஞானம் பிறக்கணும், நமக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியணும்ன்றதுக்காக தானே லோகத்துக்கே தாயாக இருக்கக்கூடியவள் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொள்வது போல கேட்டுண்டு நமக்கு உபதேசம் பண்ணி கொடுக்குறாள். இப்படி அவள் சிவபெருமான் கிட்ட கேட்க, சிவபெருமான் உயர்ந்த இந்த வரலட்சுமி மகா விரதத்தை பற்றி பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணுறா. இதை சாருமதி அப்படின்ற ஒரு ரொம்ப உன்னதமான ஸ்திரீ, ரொம்ப பதிவிரதா தர்மத்திலையும் சனாதன தர்மத்திலையும் ஈடுபாடுடைய ரொம்ப மடியாச்சாரங்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ அவளோட கனவுல மகாலட்சுமி தேவியே வந்து இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ண, அவளோ வெறும் அவள் மட்டும் இல்லாமல் கூட

இந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரையுமே அழைச்சிண்டு எல்லாருக்குமே அந்த விரதத்தை உபதேசம் பண்ணி எல்லாருக்கும் அந்த விரதத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, அவள் மட்டும் இல்லாம ஊரே அந்த ஊரே திரண்டு வந்து இந்த விரதம் இருக்க, அது மூலமா தனம் வேணும்னா தனம், கீர்த்தி வேணும்னா கீர்த்தி, தானியம் வேணும்னா தானியம், சந்தானம் வேணும்னா சந்தானம், திரவியங்கள் வேணும்னா திரவியம், நல்ல சத்சங்கம் இருக்கணும்னா சத்சங்கம், இப்படி அத்தனை விஷயமும், சௌபாகியம், செழிப்பு, சௌக்கியம், அத்தனை விஷயங்களுமே ஒரு கிரகம்னு மட்டும் இல்லாம ஒரு ஊருக்கே அனுகிரகம் பண்ணியிருக்காளாம் மகாலட்சுமி தேவி. இந்த விரதம் சாருமதி அப்படின்றவள் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற மாதிரி கூடி எல்லாருக்குமா சேர்ந்து சொன்னதால அந்த ஊரே சுபிக்ஷமா இருந்தது அப்படின்ற கதைய சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எடுத்து சொல்ல, அந்த விரதத்தை பார்வதி தேவி மேற்கொள்ளறா, அது மூலமா சுப்பிரமணிய சுவாமி கார்த்திகேயனை ஈன்றெடுக்கிறா அப்படின்னு கதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கா, நம்ம புராணங்கள்லையும் அமைஞ்சிருக்கு. வெறும் புத்திரபாகியம் தனபாகியம்னு மட்டும் இல்லாம ரோகத்திலிருந்து நிவாரணம் வேணும் அப்படின்னாலும் சித்திரநேமி அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தார், அவருக்கு குஷ்டரோகம் இருந்தது. அவரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு அது மூலமா அவருக்கு குஷ்டரோகமானது விலகிறது அப்படின்னு தெரிய வருது. நந்தன் அப்படின்ற ஒரு அரசன், அவருக்கு ரொம்ப அழகான மனைவி தேவைப்பட்டான், அவரும் இந்த விரதம் இருந்து அழகான மனைவியை பெற்றார் அப்படின்னு கதை. இப்படி ஒரு கதையும் எடுத்துட்டோம்னா என்ன வேணும்னாலும் எந்த வரத்தை கேட்டாலுமே அதை வாரி வாரி வழங்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி. அதனால தான் வர மகாலட்சுமி விரதம் அப்படின்னே இந்த விரதத்துக்கு பேரே உண்டாச்சு. இப்பேற்பட்ட மகாலட்சுமி ஏன் வரத்தெல்லாம் வாரி வாரி வாரி நமக்கு வழங்குறா அப்படின்னா, ஏன்னா அவள் நமக்கு மாதா, ஜகத்துக்கே மாதா. துவாம் த்ரைலோக்கிய குடும்பினேம் அப்படின்னு மூணு லோகத்துக்குமே மாதாவா இருக்கக்கூடியவள். அவள் கடைக்கண் பார்வை ஒண்ணு போதும் எல்லா தாரித்யமும் நீங்கும், எல்லா துஷ்கர்மாக்களும் நீங்கும், சத் விஷயங்களே பெருகும். அதனாலதான் ஒரு பிரசித்தமான கீர்த்தனையில

அன்னையே கடை கண் பார், உன் கடை கண் பார்வை இருந்தானா எல்லாமே சித்திக்குமே, எல்லாமே லபிக்குமே அப்படின்னு பாடுறா. கடைக்கண் பார்வையோட ஏற்றத்தை கனகதாரா ஸ்தோத்திரத்திலே நம்ம பார்க்கலாம். ஆதிசங்கர பகவத் பாதாள் முதல் 8 ஸ்லோகம் பாடின உடனேயே அங்க தங்க மழையே பெய்ய ஆரம்பிக்கிறது. அந்த 8 ஸ்லோகத்திலையும் அவர் பிரார்த்தனை பண்ணது என்னன்னா, நிறைய தனம் வரணும், நிறைய தானியம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலையாம். அவர் பிரார்த்தனை பண்ணது எல்லாமே உன் கடைக்கண் பார்வை வேணும், உன் கடைக்கண் பார்வை வேணும் அப்படின்றது தான் பிரார்த்தனையே. அப்பேற்பட்ட தாயாரோட கடைக்கண் பார்வை கிடைச்சதுன்னா நமக்கு என்னெல்லாம் சித்திக்கிறது அப்படின்றத பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல பாடும்போது, ரத்திர் மதி சரஸ்வதி திருத்தி சம்ருத்தி சித்தி ஸ்ரீயாக அப்படின்னு சொல்றார். இந்த 7 செல்வங்களும் போட்டி போட்டு நிக்கிறதாம். மகாலட்சுமியினோட புருவம் எந்த பக்கம் திரும்புறது, எந்த பக்கம் சுருங்கிறது, எந்த பக்கம் விரியறது, யாரை பார்க்கறா, யார் மேல கட்டாட்சம் பண்றான்னு இந்த 7 செல்வங்களும் காத்துன்னு இருக்கான்.

யார் மேல கட்டாட்சம் பண்றாளோ அந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக முதல்ல யார் போய் அந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ண போறான்னு ஒரு ஓட்ட பந்தயம் ஆட்டம் இந்த ஏழு செல்வங்களும் காத்துருக்கான். அப்படி அந்த ஏழு செல்வங்கள் என்ன? ரத்திர், ஆசை பாசம். மதி, நல்ல புத்தி. சரஸ்வதி, நல்ல வாக்திறன். ஸ்ருதி, வேதங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்களில் ஒரு பற்று ஈடுபாடு, அதில் ஒரு ஞானம். திருப்தி, தைரியம். சம்ருத்தி, நல்ல செழிப்பு. சித்தி, எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி. அதுக்கப்புறம் ஸ்ரீயக, கடைசியாக கொண்டு வந்து தனத்தையும் செல்வத்தையும் வைக்கிறான். அப்போ இந்த அத்தனை குணங்களும் அத்தனை விஷயங்களும் ஓட்டப்பந்தயத்தில் காத்துன்னு இருக்கக்கூடியது எதுக்காக அப்படின்னா, பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. மகாலட்சுமி தாயாரோட கட்டாட்சம் யார் மேலே படுறதோ அவளுக்கு நம்ம தான் முதல்ல போய் அனுகிரகம் பண்ணணும்னு காத்துன்ருக்கான். அந்த அளவுக்கு ஜெகன் மாதாவாக இருந்து தானே எல்லா செல்வங்களையும் எல்லா சௌபாகியங்களையும் பக்தாளுக்காக அனுகிரகம் செய்யக்கூடியவள். இப்பேற்பட்ட தாயார் எட்டு ரூபங்களில் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமாக விளங்குறார். அஷ்டலக்ஷ்மி அப்படின்னா அந்த அஷ்டலக்ஷ்மிகள் யார்? ஆதிலக்ஷ்மி. தமிழில் சொல்லணும் அப்படின்னா முந்து திரு. அப்போ ஆதிலக்ஷ்மி அப்படின்றவள் முந்து திரு. தனலக்ஷ்மி செல்வத்திரு. தானியலக்ஷ்மி தானிய திரு. கஜலக்ஷ்மி வேழத்திரு. சந்தானலக்ஷ்மி அன்னை திரு. வீரலக்ஷ்மி திரள் திரு. விஜயலக்ஷ்மி வெற்றி திரு. வித்யாலக்ஷ்மி கல்வி திரு. ஒரே லக்ஷ்மி, ஒரே தாயார் எட்டு ஸ்வரூபம் எடுத்துண்டு, எட்டு ரூபங்கள் எடுத்துண்டு, வெவ்வேறு ரூபத்தில் காட்சி அளித்து வெவ்வேறு விதமாக நமக்கு எல்லா ஸ்ரீயத்தையும் செல்வத்தையும் வழங்குறான். இந்த ஆதி லக்ஷ்மி அப்படின்றவள் இருக்கிறதுக்குள்ளேயே முதல் லக்ஷ்மி ஸ்வரூபம். ஆதிலக்ஷ்மி ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவள். எது சிறந்த ஆனந்தம், எது பரம ஆனந்தம்னா, பகவானை அடையிறது தான் பரம ஆனந்தம். பகவானுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணுறது தான் சிறந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவள் ஆதிலக்ஷ்மி. தனலக்ஷ்மி, நல்ல விதத்தில் இல்லற வாழ்க்கையை நடக்கிறதுக்கோ இல்லை இந்த பூலோகத்தில் வாழறதுக்கோ நமக்கு தனத்தை, பொற்காசுகளை, பணத்தை நல்கக்கூடியவள் தனலக்ஷ்மி. தானியலக்ஷ்மி, நிலவளம், நீர்வளம், பால் வளம், நல்ல அன்னம், மழை, இது எல்லாத்தையுமே வணங்கி நமக்கு அன்னத்தை வழங்கக்கூடியவள் தானியலக்ஷ்மி. கஜலக்ஷ்மி, இருபுறமும் வேழமான யானை சூழ்ந்திருக்க, எப்பவுமே திருமஞ்சனமானது நடக்க, தான் தாமரையில் வீற்று இருக்கக்கூடிய லக்ஷ்மி கஜலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி, மடியில் ஒரு சந்தானம், ஒரு குழந்தையை அமர்த்தி வச்சுண்டு எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை நல்கக்கூடியவள் சந்தான லக்ஷ்மி. வீரலக்ஷ்மி, எந்த விஷயமா இருந்தாலும் அதை வீரத்தோடு மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக உடல் பலமாக இருக்கட்டும், மன பலமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், இது அத்தனையுமே நல்கக்கூடியவள் வீரலக்ஷ்மி. விஜயலக்ஷ்மி, எடுத்த எல்லா காரியத்திலையுமே நமக்கு சித்தி ஏற்படணும், நமக்கு ஜெயம் ஏற்படணும் அப்படின்னு அனுகிரகம் செய்யக்கூடியவள் விஜயலக்ஷ்மி. வித்யாலக்ஷ்மி, பகவான் அடைவதற்கான ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் அத்தனையுமே நமக்கு புரிய வச்சு அதை நமக்கு அனுகிரகம் செய்து அதில் ஈடுபாடையும் நாட்டத்தையும் உண்டாக்கி அதை பெருக்கக்கூடியவள் வித்யாலக்ஷ்மி. இப்படி எட்டு லக்ஷ்மியும் எட்டு லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயாரும் இக சுகமாக இருக்கட்டும், பர சுகமாக இருக்கட்டும், அத்தனை சுகத்தையும் நமக்கு நல்கிறதுக்காகவே காத்துன்னு இருக்கக்கூடிய தாயார். இப்போ ஏற்பட்ட தாயாரை நம்ம கை குவிச்சுண்டு நமஸ்காரம் பண்ணி, அம்மா உன்னோட அனுகிரகம் மட்டும்தான் எனக்கு வேணும், உன்னோட அனுகிரகம் இருந்துருத்துனா வேற என்ன எனக்கு தேவைப்பட போகிறது அப்படின்னு போய் சரண் புகுந்தோம் அப்படின்னா அத்தனையும் வாரி வாரி வழங்கக்கூடியவள். இத்தனை செல்வங்கள்லையுமே மிக முக்கியமான ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவைன்னு இருக்கக்கூடிய இக சுகம், அதாவது லௌகிக சுகம்னு சொல்லக்கூடியது தானியமும் தனமும்.

தானியம் அப்படின்றது நம்ம பருகக்கூடிய அன்னம், தனம் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய பணம். தானியலக்ஷ்மி, தானியலக்ஷ்மியோட ஸ்வரூபத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அவளோ பச்சை நிற புடவையை உடுத்திண்டு அஷ்டபுஜங்களோட எல்லா விதமான நெல் பயிர்கள் எல்லாத்தையுமே தன்னோட கையில் தரிச்சுண்டு எல்லாருக்கும் நீர் நில வளத்தை அருளக்கூடியவள் தானியலக்ஷ்மி. தானியலக்ஷ்மி இல்லை அப்படின்னானா நம்மளால் வாழவே முடியாது. யாராக இருந்தாலும் தனம் இல்லை அப்படின்னு கூட சொல்லிடுவா, ஆனால் ஆற்றில் அரிசி இல்லைன்னோ இல்லை தானியம் இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்லவே மாட்டான். இதோ வந்துன்ட்ருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், வந்துட்டே இருக்கு, இப்படி சொல்லுவாளே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் சமைக்கணும், கடைசி பிடி அரிசியை எடுக்கணும்னாலும் கூட ரெண்டு பருக்கையாத மிச்சம் வச்சுட்டு தான் எடுப்பான், வழித்து எடுக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு தானியம் அன்னம் அப்படின்றது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமானது. இந்த தானிய லக்ஷ்மி எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்றது தான் இப்போ அனுபவிக்க போகிறோம். ஒரு ஒரு லக்ஷ்மியும் ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு பக்தாளுக்கு ஒரு ஒரு க்ஷேத்திரத்துல இருந்து அனுகிரகம் பண்ணின்றிருக்கான். அதில் ஓரிரண்டு முக்கியமான பிராதான்யமான செல்வங்களை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதில் தானிய லக்ஷ்மி எடுத்துட்டோம்னா, தானிய லக்ஷ்மியோட அத்தனை ஸ்வபாவங்களும் அத்தனை குணமும் யார்கிட்ட நிரம்பி இருக்குன்னா, திருவாடி பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிராட்டி கிட்ட தான் நிரம்பி இருக்கு. ஏன் அப்படின்னா, அவளோ திருப்பாவை அப்படின்னு ஐயைந்தும் ஐந்தும் அறியா மானுடரை இவ்வையம் சுமப்பதும் வம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழாக விளங்கக்கூடிய அந்த சிறந்த திருப்பாவையை பாடுறான். அந்த திருப்பாவையில் கடைசியில் பறை பறை பறைன்னு அவ கேட்கறது முழுக்க அவளுக்கு இருக்கக்கூடிய பக்தி, அவளுக்கு கைங்கரியம் அப்படின்ற பறை தேவை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஆனால் முதல் அஞ்சு பாசுரம் அப்படின்றது முன்னுரை. யாரை வணங்க போகிறோம், எப்படி வணங்க போகிறோம், எதுக்காக வணங்க போகிறோம் அப்படின்னு முன்னுரை கொடுக்குறான். அந்த முன்னுரையில் முதல்ல அவ கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,

நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் அப்படின்னு பாடுறா. அந்த செல்வமே என்னன்னா, தன்னோட ஊர்ல ஆயர்பாடி மக்கள் எல்லாருக்குமே நல்ல விதத்துல சுபிக்ஷமா செழிப்பா நல்ல பசுமையா அந்த ஊரே இருக்கணும் அப்படின்றதுதான் முதல் பிரார்த்தனை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவனோட பேரை பாடுறோம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அந்த பாவை விரதமானதே அவன் பேரை பாடி மேற்கொள்றோம். எதுக்காக? தீங்கின்றி, அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி அப்படின்னு ரொம்ப ஜாஸ்தி மழையும் இல்லாம ரொம்ப கம்மி வறட்சியில தள்ளக்கூடிய மழையும் இல்லாம தீங்கின்றி நாடெல்லாம் வெறும் ஒரு இடத்துல மட்டும் மழை பெய்யறது, ஒரு ஊர்ல மட்டும் மழை பெய்யறது, பக்க

சபையில அப்படின்னு இல்லாம எல்லா இடத்துக்கும் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒரு மாதத்துக்கு 3 முறை மழையானது வரணுமா. அப்போதான் நிலமானது செழிப்பா இருக்கும், நிலத்துல தண்ணி அப்போதான் தங்கி இருக்கும் அப்படின்னு ஐதீகம். அதனால 10 நாளுக்கு 1 வாட்டி 3 முறை நல்லபடியா மழை பெய்யணும். அதனால திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல், இப்படி 3 வாட்டி மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறமா, மாசம் மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறமா அந்த நெற்பயிர்கள்லாம் எப்படி இருக்காம், ஓங்கு பெரும் சென்னல், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு அந்த திரிவிக்ரமமூர்த்தியை போல இந்த நெற்பயிர்கள் எல்லாமுமே ரொம்ப அழகா ஓங்கி நல்ல நீட்டமா வளர்ந்துருக்காம் பெரும் சென்னல். அது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுத்து குண்டா வேற இருக்காம். அதனால ஊடு கயலுகளை அந்த நெற்பயிர்கள் நடுவில் அந்த நிலத்துல நீரானது இருக்கு. அந்த நீருக்குள்ள நடு நடுவில் மீன்கள் எல்லாம் ஓடி போறதாம், துள்ளி துள்ளி போறதாம். ஆனா துள்ளி போறதுக்கு இடமே இல்லையாம், அந்த அளவுக்கு நெற்பயிர்கள் எல்லாமே நல்லா குண்டா கொழுத்து தடியா இருக்கிறதால அவ்வளவு புஷ்டியோட அவ்வளவு தெம்பா அத்தனை நெற்பயிர்களும் இருக்கு அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி சொல்றா. அப்போ நீர் வளம், நல்ல மழை பெஞ்சா நீர் வளம், இப்படி அழகா எல்லா பயிர்களும் வளைஞ்சு நின்னுது அப்படின்னு, அதனால நில வளம். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அங்க இருக்கக்கூடிய மலர் எல்லாம் எப்படி இருக்கான், அந்த நீலோத்பல புஷ்பத்துல எல்லாம் வண்டு வந்து தேன் பருகி அங்கேயே படுத்து தூங்கிடுறதாம். அடுத்து வேற புஷ்பத்துக்கு போகணும்னே தோண மாட்டேன்றது, அந்த புஷ்பத்திலேயே இன்னும் நிறைய தேன் இருக்கு, வேற புஷ்பத்துக்கு போகணும்னே தோணாத அளவுக்கு புஷ்பங்கள் எல்லாம் தேன் அவ்வளோ அழகா தரிச்சுன்னு இருக்கான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், இப்படி இருக்கக்கூடிய புல் எல்லாத்தையும் மேயக்கூடிய அந்த ஊர் மாடு எல்லாத்துக்குமே பால் அப்படின்றதும் சிறப்பாக தானே வரும். எந்த அளவுக்கு பால் வரறதான், சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரு குடத்தை கொண்டு வந்து வச்சு முளைய பற்றின உடனே பால் கறக்க ஆரம்பிச்ச உடனே அடுத்த பாத்திரத்தை எடுத்து திருப்பி வைக்கலாமன்றதுக்குள்ள அந்த பாத்திரம் நிரம்பிடுமாம். அந்த அளவுக்கு இப்படி நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய எல்லா புல்லையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மாடுகள் எல்லாமே பாலையும் நிறைய நிறைய கொடுக்க ஆரம்பிச்சது. அதனால பால் வளமும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரமா எல்லாருக்கும் அமையணும். ஏன்னா ஆண்டாள் பிராட்டியோ சாட்சாத் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு சொல்லக்கூடிய மூணு தேவிகள்ல பூதேவியோட ஸ்வரூபமாகவே அவதரித்தவள். அப்போ பூமாதேவிக்கு தானே பூமியோட விளைச்சலை பத்தியும் பூமியோட செழிப்பை பத்தியும் பூமியோட அந்த வளத்தை பத்தியும் தெரியும். அதனால ஆண்டாள் பிராட்டிக்கு தான் அது இன்னும் நன்னா தெரியும். அதனால அவள் அதை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவளோட நோம்ப ஆரம்பிக்கிறாம். இப்படி தான்யலக்ஷ்மி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த குணம் அத்தனையும் பரிபூர்ணமா நிரம்பி இருக்கக்கூடியது ஆண்டாள் பிராட்டி கிட்டதான். எப்படி அவள் பிரார்த்தனை பண்ணினாலோ அது போலவே இந்த ஓங்கி உலகளந்த அப்படின்ற பாசுரத்தை நம்மளும் பாட பாட பாட தான்யலக்ஷ்மி நமக்கும் தானியத்தை எவ்வளவு வேணுமோ அதையும் தாண்டி அளவே இல்லாத அளவுக்கு நமக்கு அவ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்தபடியா இருக்கக்கூடிய லக்ஷ்மி தனலக்ஷ்மி. தனம் இல்லை அப்படின்னா வாழ்வாதாரம் அப்படின்றது அடிபட்டு போயிடும். தனம் இருந்தாதான் நம்ம அடிப்படையா வாழ வேண்டிய விஷயங்கள், அடிப்படையா செய்ய வேண்டிய விஷயங்களையே மேற்கொள்ள முடியும். இப்படி தனத்தை நமக்கு வாரி வாரி தரக்கூடியவள் தனலக்ஷ்மி. நல்ல பொன் நிறத்துல இருக்கக்கூடிய ஆடையை தரிச்சுருந்து ஒரு பொற்கொடத்தை கையில வச்சுண்டு வலது கையினால் அபயஹஸ்தத்தின் மூலமா பொற்காசுகள் அத்தனையுமே மழைய போல வழங்கக்கூடியவள் தனலக்ஷ்மி. இந்த தனலக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் கல்யாண கோட்டி விமானத்துக்கு கீழே எழுந்தருளி இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளோட தாயார், பெருந்தேவி தாயார். இது எப்படி தெரிய வருதுன்னா, சுவாமி வேதாந்த தேசிகர் இருந்த காலத்துல ஒரு வைதிகர் இருந்தார். அவருக்கு கல்யாணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசை. ஆனா அவர்கிட்ட அப்ப பொற்காசு இல்லை. அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கன்னிகையை பெறணும் அப்படின்னா கன்யா சுல்கம்னு மாப்பிள்ள வீட்டார் தான் கன்யா சுல்கத்தை கொடுத்து பெண்ணை வாங்கிப்பாளாம், வரதட்சணை.

தானே அப்படின்றது அந்த காலத்தில் இருந்தது கிடையாது. ராமாயணத்திலே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீரிய சுல்கமா அந்த சிவ தனுசை நான் ஏற்றி அதுக்கப்புறமா ராமர் சீதையோட கைத்தலத்தை பற்றுகிறார். அப்போ மாப்பிள்ளையாத்தவர் தான் பெண்ணாத்துக்கு ஏதாவது கொடுத்து அந்த பெண்ணை வாங்கிக்கணும். அப்படி இருந்த காலம் சுவாமி வேதாந்த தேசிகரோட காலம். அந்த காலத்தில் ஒரு வைதிகருக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஆனால் தனம் இல்லை. அங்கே இருந்தவா எல்லாருமே வேதாந்த தேசிகர்கிட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு கேட்க இந்த வைதிகரும் வந்து இவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார், சுவாமி எனக்கு தனம் வேணும், கல்யாணம் செய்து கொள்வதற்கு தனம் வேணும் அப்படின்னு. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சத் விஷயங்களில் ஈடுபடுறதுக்காக, கர்மகாண்டங்களில் நிறைய கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் என்னால் தனியாக பண்ண முடியாது, கூட துணைவி அப்படின்ற ஒரு மனைவி இருந்தாகணும், அப்படி அந்த மனைவியோடு கூட சேர்ந்து வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் நித்தியப்படி கைங்கரியம் பண்ணுறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால் பெருந்தேவி தாயார் சந்நிதியில் தான் இருந்தார். பெருந்தேவி தாயார்கிட்ட போய் ஸ்ரீஸ்தவத்தை

இப்படி அழகா ஸ்ரீஸ்துதிய பாடுறார். ஸ்ரீஸ்துதி பாடுற சமயத்துல குபேரன் கிட்ட எக்கச்சக்கமா தனம் இருக்கும், சமுத்திரத்துல தனம் இருக்கும், பூமியில தனம்லாம் நிறைய பதுங்கி இருக்கும். அத்தனை தனத்தையும் அத்தனை ஸ்ரீயத்தையும் தேவி பெருந்தேவி தாயாரே இந்த வைதிகருக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அப்படியே கனக்க தாரான்னு சொல்றோம் இல்லையா, தங்க மழையே பொழி ஆரம்பிக்கிறதாம். மழை பொழிஞ்சுண்டே இருக்கு, இந்த வைதிகரோ பிரமிச்சு போறார். ஆஹா, இவ்வளவு தனமா அப்படின்னு அவர் தகிச்சு போய் நிக்கறச்சே, சுவாமி வேதாந்த தேசிகர் நீ எப்போ போறோம்னு சொல்றியோ அது வரைக்கும் மழை பெஞ்சுட்டே இருக்கும், எவ்வளவு வேணுமோ தனம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்புறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, சத் விஷயங்களுக்கு நம்ம கேட்டதை விட ஜாஸ்தியா தனம் அளிக்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி பெருந்தேவி தாயார். தர்ம விஷயங்கள்ல ஈடுபடணும், தர்ம சிந்தனைகள்ல ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உறுதுணையா இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி தான், தாயார் தான். அதனால எப்பவுமே சத்விஷயங்களுக்காக தனம் நிறைய பெருகணும், தனம் பெருக பெருக சத்விஷயங்களும் பெருகணும் அப்படின்ற பிரார்த்தனைய நம்ம மகாலட்சுமியோட கமல சரணங்கள்ல சமர்ப்பிக்கணும். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, சௌக்கியங்கள்ல, செல்வங்கள்ல தானியம் தனம் அப்படின்றது மிகவும் முக்கியமானவை. ஆனா இதையும் தாண்டி முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பரசுகம், பகவான அடையணும். பகவானையும் தாயாரையுமா சேர்ந்து நம்ம எப்பவுமே பூஜை பண்ணிட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்றது தான் இருக்கிறதுலேயே சிறந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. அந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய தேவி ஆதிலக்ஷ்மியாக விளங்கக்கூடிய தேவி. ஒரு பிரசித்தமான கீர்த்தனையில்

வெங்கடாத்ரி நிலையன பங்கஜநாபன தோரவ லக்குமி. அந்த வெங்கடாத்ரி நிலையன வெங்கடேஸ்வரனை எனக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய தெய்வமே நீந்தானேமா, அவனை எனக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வமே நீந்தானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். லக்ஷ்மி அப்படின்ற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, லக்ஷியத்தே அனயா இதி லக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம். லக்ஷியத்தே, அவளோட இலக்குக்கு யாரெல்லாம் குறியா இருக்காளோ அப்பேற்பட்டவள், யார் எல்லாரையுமே குறி பார்த்து அவளுக்கு அனுகிரகம் செய்யறாளோ அவள்தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படின்றது பகவானுக்கே தேவை. பகவான் பகவானா இருக்கணும் அப்படின்னா அவருக்கும் கூட லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படின்றது தேவை. அதனால ஆதி லக்ஷ்மி அப்படின்றவள் க்ஷீராப்தி மதனத்திலிருந்து வரக்கூடிய தாயாரோட அவதாரத்துக்கு முற்பட்ட அவதாரம் ஆதி லக்ஷ்மி அவதாரம். பிருகுமுனிவருக்கும் கியாதி அப்படின்றவளுக்கும் பார்கவி பார்கவ நந்தனா அப்படின்னு அவதாரம் பண்ணின லக்ஷ்மி தேவி பகவானோடையே நம்மளை சேர்த்து வைக்கக்கூடியவள். இந்த ஒரு தன்மை திருவண்ணகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பிலியப்பன் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பூமாதேவி கிட்ட நம்மளால் பார்க்க முடியும். உப்பிலியப்பன் க்ஷேத்திரமே உப்பில்லாமல் நைவேத்தியம் சமர்ப்பிக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஒப்பில்லார் அப்பன், யாருக்குமே ஒப்பில்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய அப்பன் அப்படின்ற க்ஷேத்திரம். அந்த பெருமாளுக்கு அதுதான் பெருமை. அவர்கிட்ட போனோம்னா கோச்சிக்கவே மாட்டார். எந்த பாவம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அனுகிரகம் செய்யக்கூடியவர். அது ஏன் அப்படின்னா, தாயாரை திருமணம் செய்து கொள்ளணும்னு பெருமாள் வரைச்சே தாயாரோட அப்பா மார்க்கண்டேயர் அவளுக்கு உப்பு போட்டு சமைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்றார். பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லி கல்யாணமும் நடந்துடுறது. அதுக்கப்புறமா சரி வா வைகுண்டத்துக்கு கிளம்பலாம்னு பெருமாள் சொல்ல தாயார் முடியவே முடியாது, இங்கே தான் இருக்கணும், என்னை தேடி இங்கே வந்தேள் இல்லையா, அதனால் இங்கே தான் நீங்கள் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. மாமனார் ஆத்திலேயே எப்படி இருக்கிறது, எல்லாரும் எள்ளி நகையாட மாட்டாளா அப்படின்னு கேட்கறச்சே, யாருமே உங்களை எள்ளி நகையாடினாலும் என்ன பேசினாலும் எவ்வளவு தவறு பண்ணியிருந்தாலும் இனிமே அதை உங்களால் பொறுத்துக்க முடியும், அதனால தான் எனக்கு உப்பு இல்லாமல் சமைக்க தெரியாதுன்னு அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, உப்பு இருந்தானா கோபமானது ஜாஸ்தியாகும், உப்பு இருந்தானா ரோஷமானது ஜாஸ்தியாகும், இப்போ உங்களுக்கு உப்புன்றது கிடையாது, அதனால யார் என்ன சொன்னானாலும் நீங்கள் பூலோகத்தில் இருந்து வைகுண்டத்தை நம்ம தேடி போக முடியாதே, தத் தாம பரமம் மமன்னு எத் கத்வா ந நிவர்த்தந்தே, அங்கே போயிட்டோம்னா நம்மளால் திரும்ப முடியாது, அதனால் அவ்வளவு தூரம் எல்லா பக்தர்களாலையும் பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ரொம்ப சர்வசாதாரணமாக சுலபமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக பகவானை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அப்படின்றது திருவிண்ணகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பிலியப்பன் க்ஷேத்திரம். இதனால் நமக்கு என்ன ஒரு பயன் அப்படின்னா, பகவான் இங்கே இருக்காருன்றது ஒரு பயன். இன்னொரு பயன், நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு பகவான் முன்னாடி போய் நிற்போம், பகவான் அது அத்தனையுமே க்ஷமித்து பொறுத்தருளுவார். நம்ம குழந்தை சரி பாவம் போனால் போகுது அப்படின்னு மன்னித்து விட்டுடுவார். ஏன்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அவருக்கு கோபமானது சீற்றத்தில் இருக்கும், ஏறி ஏறி பொங்கி பொங்கி வரும். ஆனால் அது அத்தனையும் தணிக்கக்கூடியவள் தாயார். இப்படி தனிச்சு தனிச்சு தனிச்சு நமக்கு அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி. அதனால தான் பெருமாளுக்கோ தாமரை கை தாமரை கரம்னு சொல்லுவா, பிராட்டிக்கோ செந்தாமரை கரம் அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா, பெருமாளோ அபயஹஸ்தத்தை காமிச்சு சர்வதர்மான் பரித்தியஜிய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்கிறார். யாருக்கும் பயப்படாத என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு பயப்படாதேன்னு சொல்கிறாரோ. ஆனால் தாயார் என்ன சொல்லுவானா, நீ யாருக்கும் பயப்படாத பெருமாளுக்கும் பயப்படாத, பெருமாள் கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவள். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டு போய் நின்னாலும் சுவாமி நம்ம குழந்தை அவனை மன்னிச்சு விட்டுடுங்கோன்னு சிவாரசு பண்ணக்கூடியவள் தாயார். அதனால அந்த தனம் தாயாரோட அனுகிரகம் அப்படின்ற தனம், தாயாரோட கட்டாட்சம் அப்படின்ற தனமே எனக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதரும்

சம்பத் பிரதா, எப்பவுமே சாஸ்வதமா இருக்கக்கூடிய, எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய சம்பத்தான உன் கைங்கரியம், உன்னோட அனுகிரகத்தை எனக்கு கொடு. ஹீன மானவ ஆசிரயம் தியஜாமி, ஹீனமா இந்த லோகத்துல அல்ப அரசர்கள் அல்ப மனுஷர்களை பிரார்த்தனை பண்ணாதபடி என்னை வச்சுக்கோ அப்படின்னு இந்த கீர்த்தனையை பாடுறார். பாடின உடனே அன்றைய இரவே அவரோட மனைவியோட ஸ்வப்னத்துல சாட்சாத் மகாலட்சுமி தாயார் வந்து அனுகிரகம் பண்ணினா அப்படின்ற கதை. அப்ப அவளுக்கு புரியறது, தாயாரை பெறணும், தாயாரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கைங்கரியத்து மூலமா தான் கிடைக்கும். அவளோட பர்த்தா அந்த கைங்கரியத்தை பண்ணின்றக்கா, அவரோட கூட சேர்ந்து இந்த கைங்கரியத்திலேயே நம்மளும் ஈடுபட்டானா தாயாரும் கிடைச்சிருவா, தாயாரோட அனுகிரகமும் கிடைச்சிரும், பெருமாளும் கிடைச்சிருவா அப்படின்னு சந்தோஷப்பட்டுண்டு, அப்பேற்பட்ட தாயாரே எனக்கு இருக்கிறச்சே, அல்ப தனத்துக்கெல்லாம் நான் எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு அன்னிலேருந்து அந்த ஆசையை விட்டாள் அப்படின்னு கதை சொல்கிறான். அப்போ இப்படி அநேக சரித்திரம், அநேக பக்தாளுக்கு அநேக விதத்துல அநேக க்ஷேத்திரங்கள்லேருந்து தாயார் அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கா. தாயாரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கணும், தாயாரோட அனுகிரகத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லையே இல்லை, போயிண்டே இருக்கும். நம்ம இந்த நன்னாள் அன்னைக்கு வரலட்சுமி விரதத்தனைக்கு பிரார்த்தனை பண்ண வேண்டியது எல்லாமே என்னன்னா, நமக்கு தேவையான வரம், நம்ம இது வேணும் அது வேணும்னு நம்மளையே ஒரு முட்டுக்கட்டை போட்டு நிறுத்திடாம, நமக்கு என்ன தேவையோ, எது நமக்கு நல்லதோ, எது நமக்கு கொடுத்தானா நம்மளால பகவானை அடைய முடியுமோ, எது கொடுத்தானா சாஸ்வதமா கைங்கரியமும் சத்சங்கமும் நமக்கு கிடைக்குமோ, அப்பேற்பட்ட தனத்தை எப்பவுமே அருளணும், எப்பவுமே அந்த பாக்கியத்தை நமக்கு அருளணும், எப்பவுமே நமக்கு சத்விஷயங்கள்லையே மனசானதும் சரீரமானதும் புத்தியானதும் ஈடுபடணும் அப்படின்ற பிரார்த்தனைய இந்த நன்னாள்ல அவளோட கமல சரணங்கள்ல சமர்ப்பிச்சுக்கலாம்.

0: ராதே கிருஷ்ணா.
1: இதுவரை வரவேண்டும் வரலட்சுமி இசைப்பேருரை கேட்டோம். நிகழ்த்தியிருந்தவர் வாத்சல்யா துளசீதரன் அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

கேட்ட பாடல் இறுதி சுற்று படத்திற்காக தீப் பாடியது. திரைகாணத்தில் நிறைவாக சுப்ரியா ஜோஷி குரலில் பிச்சைக்காரன் பட பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஸ்கூல்ஸ் மேனேஜிங் டைரக்டர் மேடம் சௌமியா அனில்குமார் அண்ட் அவர் பிலவ்ட் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் ஷாலினி மேம் ஃபார் தேர் அன்வேவிங் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆகாஷவாணி பெங்களூரு ஃபார் கிவிங் அஸ் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அ பிளாட்ஃபார்ம் டு எக்ஸிபிட் அவர் டேலண்ட். தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் கேட்கலாம் தேநீர் நேரம்.

0: தொடர்வது பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय.

100.1 சென்னை எஃப்எம் கோல்டின் அரங்கிசை நிகழ்ச்சியில் டெல்லி வி முத்துக்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், ஆர் அக்ஷய்ராம் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து தர்மபுதி ராகத்தில் அமைந்த பஜன செய்ய ராதா, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம் கேட்கலாம், 7:45 தொடர்ந்து திரைகானம் இடம்பெறும், 7:50 செய்தி கதம்பம், 8:10
2: சுதந்திர வேங்கை வரலாற்று நாடகம், நாவலும் நாடக ஆக்கமும் கௌதம நீலாம்பரன் அவர்கள், வரலாற்று கதாபாத்திரங்கள் ஆனோர் எம் ராஜேந்திரன், கே ஆர் செல்வராஜ், சி ராஜா அப்பாசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், எஸ் ஆனந்தன், ரவி சுப்பிரமணியன், ஆர் ரமேஷ், வி கோவிந்தராஜன், சுகனேஸ்வரன், கே ஆர் அனுராதா, எஸ் ஆர்த்தினி ஆகியோர்.
1: நாடக அமைப்பு கலையன்பன் தட்சிணாமூர்த்தி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ். இந்நான்கு நிகழ்ச்சிகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். அதிகாலை 3:10 இனிய ராகம் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூரிசை கேட்கலாம். பண்டிட் புதாத்ரியா முகர்ஜி அவர்களின் சித்தாரிசை தொடர்ந்து இடம்பெறும். 4:10 பொங்கும் மங்கலம், என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை, கும்மிடி பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில். 5:10 புல்லரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரைகானம், 7:30 ஆத்சவேரே, 8:30 திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 9:00 இசைப்பட்டகம் நிகழ்ச்சிகள்.

கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம் 9 மணிக்கு இசைப்பெட்டகத்தில். 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆட்டவிடுப்பு, ஸ்ரீ கனகதுர்கா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 12 மணிக்கும் பிற்பகல் 2:30 திரைகானம் கேட்கலாம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர்.

லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சிகள்.

0: ஐ இத்தனையா யோஜனையா மாத்தியமேன புரஸ்கிருதா கிரியதே. பிரவர்த்தமான வர்ஷிய இக்கோனாமிக் டைம்ஸ் வேர்ல்ட் லீடர்ஸ் ஃபோரம் இத்தியஸ்மாத் மஞ்சாத் சம்போதனே பிரதான் மந்திரி புரோக்தவான் யத் புராதனி பத்ததிஹி சாம்பிரதிகி பத்ததிதஹ பின்னா வர்த்ததே. பிரதான் மந்திரினா PLI யோஜனாயாஹ சஃலதா அபி சர்ச்சிதா. யத்ர சார்த த்விலக்ஷ கோடி ரூப்யகாணாம் நிவேஷஹ ஜாதஹ. த்வாவின்ஷதி லக்ஷ கோடி ரூப்யகாணாம் உத்பாதனம் க்ரயணம். பஞ்சதஷ லக்ஷ ரோட்டி ரூப்யகாணாம் நிர்யாதஹ அபி ஜாதஹ. சதுர்தஷ லக்ஷாதிகானி வ்ருத்யவசராணி அபி ஸ்ருஜிதானி.
1: ஜஹான் பஹலே ப்ரொடக்ஷன் பஹானே பர் பனிஷ்மென்ட் மில்தா தா, வஹீ ஆஜ் ஹமாரி சர்க்கார் ப்ரொடக்ஷன் பஹானே பர் இன்சென்டிவ் தே ரஹி ஹை. PLI ஸ்கீம் கி சக்சஸ் துனியா தேக் ரஹி ஹை. சிர்ஃப் இஸ் ஏக் யோஜனா கி வஜஹ சே கரீப் டாய் லாக் கரோட் ருபியே கா ஆக்சுவல் இன்வெஸ்ட்மென்ட் ஹுவா ஹை. 22 லாக் கரோட் ருபியே சே ஜாதா கா ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸ் ஹுயி ஹை. 15 லாக் கரோட் ருபியே சே ஜாதா கா எக்ஸ்போர்ட் ஹுவா ஹை. 14 லாக் சே ஜாதா டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஜாப் பனி ஹை.
0: ஸ்ரீ மோடி பாரத தேசஹ அந்தாராஷ்ட்ரிய சமுதாயஸ்ய ஆஷா விகாசஸ்ய ச உஜ்வல ஸ்தானம் வித்யதே இதி அபி பிரதிபாதிதவான்.
1: துனியா மே க்ரோத் கோ லேகர் கே கை தரஹ கி சிந்தாயே ஹை. துனியா நே படா பயங்கர எக் ரூப் தேகா ஹை இன் தினோ. ரிசோர்சஸ் கா வெபனைசேஷன் ஹோ ரஹா ஹை. அவிஸ்வாஸ் கா வாதாவரண் விஸ்வ கே லியே அநேக் நயி சுனௌதியா லேகர் கே ஆ ரஹா ஹை. லேகின் ஐசே சமய மே பி துனியா பாரத் கோ க்ரோத் ஆர் ஹோப் கே பிரைட் ஸ்பாட் கே ரூப் மே தேக் ரஹி ஹை. பாரத் நே அப்னி 25 கரோட் ஆபாதி கோ கரீபி சே பஹார் நிகாலா ஹை.
0: சர்வகாரேண அத்ய க்ளோர் ஃபினிராமைன் மெலியேட் ஃபினைலே ஃப்ரைன் ஹைட்ரோக்ளோரைட் இத்தேதயோ கடனானாம் யுக்தானாம் சர்வாசாம் நியத மாத்ரா சஞ்யோஜன ஔஷதீனாம் நிர்மாணே விக்ரயணே விதரணே ச பிரதிபந்தாஹ சந்தி. ஸ்வாஸ்திய மந்த்ராலயேன ஏகா அதிசூச்சனா பிரதர்ஷிதா யஸ்யாம் சத்துர வர்ஷேப்யஹ யேஷு பாலேஷு ஏதாசாம் ஔஷதீனாம் பிரயோகஹ ந கரணியஹ இதி அபி ஸ்பஷ்டம் க்ருதம். பாலகானாம் ஸ்வாஸ்திய சுரக்ஷாயாஹ விஷயே ஏஷ மஹத்வபூர்ணஹ நிர்ணயஹ வித்யதே. பிரசாசனேன இதம் அபி கதிதம் யத் ஏதாதிருஷானாம் சஞ்யோஜனானாம் பிரயோகஹ பாலகேஷு ஹானிகாரகஹ பவிதும் அர்ஹதி. யுவா கார்ய க்ரீடா மந்த்ராலயஸ்ய கேந்திரிய மந்திரி டாக்டர் மன்சுக் மாண்டவியா பிரிக்ஸ் தேசானாம் மந்திரிபிஹி வரிஷ்ட நேத்ரிபிஷ்ச சாகம் அத்ய ஆந்திர பிரதேசஸ்ய விசாகாபட்டனம் நகரஸ்ய சமீபே ஸ்தித்தஸ்ய ஐதிஹாசிகஸ்ய தோட்டலகோண்டா க்ஷேத்ரே பிராச்சீன பௌத்த அவசேஷானாம் ஸ்தூபானாம் தியானகேந்திராணாம் பாகசாலானாம் ச தர்சனம் கிருதவான். டாக்டர் மாண்டவியா ஏக பேட் மாகேனாம் இதி அபியானஸ்ய அந்தர்கதம் தோட்டலகோண்டா க்ஷேத்ரே ஏகம் விருக்ஷாரோபணம் அபி கிருதவான். இயம் யாத்ரா பிரவர்த்தமான வர்ஷஸ்ய பிரிக்ஸ் அத்யக்ஷதா இத்தியஸ்ய கார்யக்ரமாணாம் பாகோ வித்யதே. அத்ய சாயங்காலே விசாகாபத்தனம் நகரே பிரிக்ஸ் யுவா மந்திரிணாம் சம்மேளனம் ஆயோஜ்யதே. டாக்டர் மனசுக் மாண்டவியா இத்தியனேன சாகம் சிக்ஷா கௌஷல விகாசஹ உத்யமிதா கல்யாண சம்போஷண விகாசஹ இத்தேதேஷு விஷயேஷு சஹயோக சுத்ருடீகரணஸ்ய உபாயானாம் விஷயே சர்ச்சாம் கரிஷ்யதி. சம்மேளனஸ்ய ஏதே ஏவ பிரமுகாஹ விஷயாஹ வித்யந்தே. சம்ஸ்கிருத் வார்த்தாயாஹ சம்ஸ்கரணமிதம் இதானீம் ஆகாஷவாணீதஹ பிரசார்யதே. சமமேவ அயம் கார்யக்ரமஹ ஆகாஷவாண்யாஹ அந்தர்ஜால படலே www.newsonair.gov.in இத்யத்ர அத நியூஸ் ஆன் AIR சலதூர்பாஷீய தந்த்ரான்ஷே அபி உபலப்தோ பவிஷ்யதி. द्वाविंशतिः भारतीय नाविकैः सह वैदेशीय ध्वजयुक्तयोः वाणिज्यिक नौकायानयोः अपहरणस्य विषये भारतं सोमालिया देशस्य अधिकारिणां समक्षम् अवोचत्. MT Cebu நௌகாயாம் ஷோடஷ பாரதீய நாவிகைஹ, MV லுதுஃப் நௌகாயாம் ஷட் பாரதீய நாவிகைஹ ச சஹ ஏதயோஹ நௌகாயானயோஹ யேமென் சோமாலியா தேசயோஹ பிரிதக் பிரிதக் கடனாயாம் சஷஸ்த்ர

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைக்கானத்தின் முதல் பாடல் டெடி திரைப்படத்திலிருந்து பாடியவர் சித் ஸ்ரீராம்.

0: அனிருத் ரவிச்சந்தர், கானா பாலச்சந்தர் பாடிய பாடல் படம் மாஸ்டர்.
1: சப்பா பீட்டு கொளுத்துக்கடா.

நேரம் 7:22. எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்ந்து அலெக்சாண்டர் பாபு ஹரிஷ் வெங்கட் பாடியுள்ள பாடல் படம் தாராள பிரபு.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 rupees அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: நேரம் 7:36. எஃப்எம் கோல்டில் திரைகாணத்தில் இனி ஜிவி பிரகாஷ், ஹரீஷ், சிவராமகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். படம் சூரரை போற்று.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் உன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: நிறைவாக தர்பார் திரைப்படத்தில் இருந்த பாடல். பாடியவர்கள் அனிருத் ரவிச்சந்தர், சக்தி ஸ்ரீ கோபாலன், யோகிபி ஆகியோர்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: 7:50
2: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் 14வது பிரிக்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டு ஆற்றிய உரை, தமிழகத்திலிருந்து தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் 14வது பிரிக்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் கூட்டம் நேற்று சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசினார் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங். அவர் பேசுகையில்,
3: இன் தி ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேஷன், கொலாபரேஷன் and collective effort to create innovation for the welfare of the rest of the world as well, and more so for the betterment of the citizens of the BRICS countries. We have followed theme of building an innovation system which is resilient, which is sustainable, and which is guided by the spirit of what Prime Minister Modi ji keeps reiterating, Vishwa Bandhu Bharat. We'll create in India, innovate in India, invent in India, with the collective effort of all the BRICS member countries for the welfare of the rest of the world as well. And we have come out today with a Chennai declaration, with the meeting having taken place in this ancient city of Chennai, which is also known to be a seat of academics and seat of science. I am sure the declaration being released from Chennai will find its echo across the BRIC nations as well as the rest of the world, as we collectively put together our efforts to cooperate and collaborate for the welfare of the global south. We have a wide range of subjects ranging for artificial intelligence, quantum technologies, cyber security, climate, and it gives us immense pride to mention over here that under Prime Minister Modi, India has had the unique advantage and unique privilege of having launched dedicated separate missions for quantum technologies, for artificial intelligence, for cyber security, for oceans like the deep ocean mission, and standing in the coastal region of Tamil Nadu, I am also glad to share that the deep ocean mission, which was announced by Prime Minister Modi from the ramparts of Red Fort not once but twice, also found mention in our discussions, since we have many of the BRICS countries who have common marine interests and also common maritime concerns. We will be happy to collaborate even in our ocean strategies.
2: நாடு முழுவதும் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி அமுதா மற்றும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த விருதிற்கு தங்களது பெயர்கள் அறிவிக்கப்பட்டது பெருமையாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து தலைமை ஆசிரியை திருமதி அமுதா பேசுகையில்,
4: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான்.

0: உங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. அப்புறம் வந்து நான் இந்த அவார்டை வந்து கிடைச்சதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் கேந்திரிய வித்யாலய சங்கத்தோட டெபுட்டி கமிஷனர், அவர் வந்து மோட்டிவேட் பண்ணாரு இது பண்ண சொல்லி. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மேடம், அவங்களும் கிரேட் சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். பிளஸ் என்னோட ஸ்டூடெண்ட் பிரின்சிபல். இதுல கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் ஃபேமிலி இருக்குது, எல்லா ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பட் இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். என்னோட பேஷன் வந்து இந்த சின்ன குழந்தைங்களோட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி என்னோட பேஷனை நான் ஃபாலோ பண்ணதுனால நிறைய அந்த குழந்தைங்களுக்கு செய்ய முடிஞ்சது. பிளஸ் எச்சமாக இருந்து நிறைய டீச்சர்ஸை வந்து என்னால் ட்ரெயின் பண்ண முடிஞ்சது, குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அண்ட் அது எல்லாத்தோட அவுட் புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. இது எல்லாமே வந்து ஐ ஃபீல் இட்ஸ் எ ப்ரைட் ஃபார் மீ. அண்ட் கான்ட்ரிபியூஷன் நான் வந்து குழந்தைங்களுக்காண்டி பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். அண்ட் இது ஹெச்எம் என்னோட டீச்சர்ஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் குழந்தைங்க கேட்கவே வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. And I thank all my என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். அண்ட் அவங்களோட பிலீஃப், என்னால இருந்த பிலீஃப் வந்து இட்ஸ் வெரி கிரேட் திங். நிறைய பேருக்கு இதுல தேங்க் பண்ணிருக்கேன். இந்த தேங்க் பண்றதுல வந்து ரொம்ப பெரிய ரோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது கூட என்னோட குட்டி குழந்தைங்க, என் ஸ்கூல்ல படிக்கிற எங்கிட்ட படிக்கிற குழந்தைங்க 1வதுலேருந்து 5வது வரைக்கும், அவங்களுக்கு தான் நான் எப்பவுமே நிறைய செய்யணும், நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்களோட ரோல் தான் ரொம்ப ஜாஸ்தி, பிகாஸ் அவங்க கொடுத்த மோட்டிவேஷன்ல தான் நான் நிறைய அவங்களுக்காண்டி நிறைய பண்ணியிருக்கேன். பிளஸ் என்னோட டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் தான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்து. எப்பவுமே நான் நினைக்கிறத என் டீச்சர்ஸ் வந்து அவுட்புட் கொடுத்தாங்க. ஸோ அதனால என்னால் நிறைய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு என்னோட ஸ்கூல்ல நிறைய பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு பெரிய கிரெடிட் வந்து இட்ஸ் கோ டு மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர். அதே மாதிரி நான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சாலும் அதை கிராப் பண்ணி அதுலேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த கற்றுக்கிட்டதை வந்து நான் எப்படி என் குழந்தைங்களுக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸில் தான் எனக்கு வந்து என்சிசியில் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது, நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி கப்தன் புல்புல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது, நான் ட்ரைனிங் எடுத்தேன், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ட்ரைனிங் எடுத்தேன், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நான் இதுல எல்லாம் ட்ரைனிங் எடுத்ததுனால என்னோட குழந்தைங்க வந்து என்சிசி கேடட்ஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்பவுமே ஒரு குழந்தை வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் இப்போ யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல எல்லாம் செலக்ட் ஆயிருக்கா. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன், பெரிய சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து எப்படி ஒரு குழந்தையோட வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து அதை நான் பார்த்து அதை நான் கேட்டு நல்லா ரசிப்பேன். அதை திரும்ப திரும்ப பண்ணணுங்கிறதுக்கு ஆசைப்படுவேன், முயற்சி பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அண்ட் ரிகார்டிங் ஹாப்பினஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் அவார்டு வந்து ரொம்ப ரொம்ப டபுள் ட்ரிபிள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா நான் வந்து ஒரு பெண், நான் வந்து ஒரு விமன் பவர்ல ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை வச்சிருக்கேன். அண்ட் இந்த அவார்டு நான் வாங்க போறது வந்து நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்களும் ஒரு விமன் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து இது ஒரு பெரிய பெருமை, பெரிய ஆனரா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ. இது வந்து ஒரு பெரிய ஆனர் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு ரிசீவ் திஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் அவங்க என்ன ஸ்கோர் பண்றாங்க, அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன ஸ்கோர் பண்ணாலும் என்ன மார்க் எடுத்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவனோட ஆக்ஷன், அவனோட டீட்ஸ். அவன் என்ன கத்துக்கிறான், அந்த கத்துக்கிறத வச்சு எப்படி அவன் ஒரு நல்ல சிட்டிசனா இந்தியாவுக்கு வர்றான் அப்படிங்கறதா என்னோட பெரிய மெசேஜ். அண்ட் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சு நல்ல கியூரியாசிட்டியோட இருக்கணும் குழந்தைங்க, நல்லா கேள்வி கேட்கணும், ஃபியர்லெஸ்ஸா குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரணும், ஜாலியா ஸ்கூலிங்க என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு ஒரு நல்ல சிட்டிசனா வந்து இந்த நாட்டுக்கு நல்ல சேவை செய்யணும். அதான் என்னோட பெரிய ஆசை.
1: இது குறித்து ஆசிரியர் திரு தங்கராஜ் கூறுகையில்,
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டும் அல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அதோடு மட்டுமல்ல நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், எதிர்கால சந்ததியினருக்கு பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரம் வளர்க்கும் திட்டத்தில் அனைவரும் இணைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக்

மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவது மட்டுமின்றி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையிலும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் செயலாற்றுவதாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் சொந்த வீடு கனவு நனவாவதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காய்ச்சல், சளி, தலைவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடி

0: In the women's doubles semi-final against top seeds and defending champion Liu Shengshu and Tan Ning of China at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. The Indian duo took the opening game 21-18, but the Chinese pair bounced back to win the next two games 21-13 and 21-8. And that is the end of this news bulletin.
1: நேரம் 8:10 ஆகாஷ்வாணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
3: சுதந்திர வேங்கை வரலாற்று நாடகம் நாவலும் நாடக ஆக்கமும் கௌதம நீலாம்பரன் அவர்கள். வரலாற்று கதாபாத்திரங்கள் ஆனோர் எம் ராஜேந்திரன், கே ஆர் செல்வராஜ், சி ராஜா அப்பாசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், எஸ் ஆனந்தன், ரவி சுப்பிரமணியன், ஆர் ரமேஷ், வி கோவிந்தராஜன், சுகனேஸ்வரன், கே ஆர் அனுராதா, எஸ் ஆர்த்தினி ஆகியோர்.
4: ஆஹா, ஆஹா, இறைவா, இறைவா, திரிசிரபுரம் தாயுமானவர் கோவில் மணியோசை எவ்வளவு சுனாதமாக வந்து காதில் தேன் பாய்ச்சுகிறது. என் ஐயன் பரமேஸ்வரன் என்னை வந்து பார்க்காமல் இன்னும் என்ன செய்கிறாய் பூலித்தேவா என்று வினா எழுப்புவது போன்றல்லவா இருக்கிறது. இஸ்லாமியர் மாளிகையில் இருந்து கொண்டு ஈசனை தொழ வேண்டும் என்று எப்படி கேட்பது? நன்றாக இராதே. பரமேஸ்வரன் பரம கருணாமூர்த்தி அல்லவா, என்னை நிச்சயம் மன்னிப்பார். மாதுரு வாகனாக விளங்கும் என் ஈசா என்னை மன்னித்துவிடும். பிறந்த மண்ணை காக்காமல் கட்டிய மனைவி, பிறந்த பிள்ளைகள், மக்கள் எல்லோரையும் மறந்து அரியணை துறந்து அடைக்கலமாக ஆற்காட்டு நவாப் மாளிகையில் இன்று இருக்கிறேன். இது உனக்கே சரி என்றால் சரித்திரம் அப்படியே பேசிவிட்டு போகட்டும். என் செய்வேன் நான்? ஐயோ, என் மனைவி அங்கையர் கண்ணி, குழந்தைகள் எப்படி உள்ளனரோ?
5: நமக்கு ஏன் இந்த நிலை? நாட்டில் வசிக்க வேண்டிய நாம் காட்டில் அல்லவா இருக்கின்றோம். நம்மை சுற்றி நயவஞ்சக கூட்டம் இருக்கின்ற இந்த வேளையில் நமது பாளையத்தை மீட்டெடுக்க நம்மால் முடியுமா தான்? முடியுமா?
4: ஏன் முடியாது அங்கையர் கண்ணி, ஏன் முடியாது? முடியாது என்பது முட்டாள்தனம், முடியும் என்பது எனது மூலதனம். நண்பர் மாபூஸ்கான் உதவியை நாடி இருக்கிறேன். அவரது தம்பி ஆற்காட்டு நவாபிடம் சொல்லி வழிகாணலாம் என்று உறுதி அளித்திருக்கிறார். நவாப் அரண்மனைக்கு சிவனடியார் வேடத்தில் திருச்சிராப்பள்ளி செல்லவிருக்கிறேன்.
5: அப்படியானால் அதுவரை நாங்கள் இந்த காட்டில் இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு எப்படி?
4: ஒன்றும் பயப்பட வேண்டாம். என் அன்பு தம்பி முத்துக்காளை அவனது சொத்துக்களை போன்று உங்களை காத்து நிற்பான். செண்பகமும் உனக்கு துணை இருப்பாள்.
5: நான் உங்களை மணந்து வந்த வேளை சரியில்லை என்று புரோகிதர் சொன்ன போதே நான் அஞ்சினேன். அது அப்போது நடந்துவிட்டது. பிள்ளைகள் ஜாதகமும் நாட்டை விட்டே உங்களை துரத்தும் என்று சொன்னார். அதுவும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஈசனுக்கு கண் இல்லையா? இல்லை, உண்மை பக்தனை சோதிப்பதுதான் அவனுக்கு பிடித்த வேலையா?
4: அங்கேயர் கண்ணி, ஈசன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். காலமும் கர்ம வினையும் சாதகம் இல்லை என்று சொல்லி நான் தப்பிக்க நினைக்கவில்லை. என் செயலுக்கு ஈசன் எப்படி பொறுப்பாவான்? நீ தைரியமாக இரு, வருங்காலம் நம் வசப்படும்.
5: சீக்கிரம் படை சேர்த்து நம் பாளையத்தை மீட்டெடுங்கள். பாழும் வெள்ளையர்களை விரட்டி அடியுங்கள். வெற்றியோடு திரும்பி வாருங்கள் அத்தான், வெற்றியோடு திரும்பி வாருங்கள்.
4: வருகிறேன் அங்கையர் கண்ணி.
6: பூலித்தேவரே, பூலித்தேவரே, என்ன ஏதோ சிந்தை கலக்கமாக உள்ளீர்கள். அது என்ன? மாளிகை சாளரத்தில் அருகே நின்று கொண்டு என்ன செய்கிறீர்? உமது பார்வை தொலைதூரத்தில் எதையோ உற்று நோக்குவது போன்று புறப்படுகிறதே.
4: வாருங்கள் மாபூஸ்கான், நீர் ஆற்காட்டு நவாபின் அருமை சகோதரர். இந்த பொன்மலை ராஜ மாளிகையோ நவாப் முகமது அலியினுடையது. இங்கே உங்கள் உபசரிப்பில் தங்கியிருக்கும் எனக்கு என்ன வசதி குறைவு இருந்துவிடப் போகிறது?
6: இல்லை தேவரே, நீர் எதையோ மறைக்கிறீர். உமது கண்களில் நீர் முத்துக்கள் பளபளக்கின்றன.

0: இங்கே எந்த வசதி குறைவும் இல்லாமல் உம்மை கவனித்து உபசரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எருவாயினும் தயங்காமல் என்னிடம் சொல்லிவிடுங்கள். ஒருவேளை உமக்கு ஊர் ஞாபகம் வந்துவிட்டதோ?
1: அப்படியெல்லாம் ஏதும் இல்லை மாப்பூஸ்கான். இது பக்தி உணர்வால் துளிர்த்த நீர்முத்துக்கள். அதோ தொலைவில் சிராப்பள்ளி மலையும் அதன் மீது உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலும் இங்கிருந்து பார்க்க நன்றாக தெரிகிறது. அங்கே உள்ள தாயுமானவரான ஈசனை நேரில் சென்று வணங்க முடியவில்லையே என எண்ணினேன். கண்கள் பணித்து விட்டன. நான் பெரிய சிவபக்தன் என்பதை நீர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை மாப்பூஸ்கான்.
0: அது இருக்கட்டும் தேவரே, நீர் ஏன் அங்கு நேரில் சென்று இறை வணக்கம் செலுத்த முடியாது என்று எண்ணுகிறீர்?
1: அது எப்படி முடியும் மாப்பூஸ்கான்? நான் தங்கியிருப்பதோ ஆற்காட்டு நவாபின் மாளிகையில். இஸ்லாமியரான நவாபிடம் சென்று நான் சிவனை வணங்க வேண்டும் என்று எப்படி கேட்பது? நீர் என் நண்பர், உம்மையும் தர்ம சங்கடப்படுத்த நான் விரும்பவில்லை. அதனால் தான் இங்கிருந்தே கோவில் நோக்கி வணங்கினேன்.
2: தேவரே, என்ன பேச்சென்று இப்படி பேசுகிறீர்கள்? நீர் சிவபக்தர் என்பது நாங்கள் அறியாததா? உம்மால் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது என்பது எங்களுக்கு தெரியாததா? அதனால்தான் கீழே சாரட் வண்டியை பூட்டி புறப்பட ஆயத்தப்படுத்தி விட்டு நவாபிடம் தகவல் சொல்ல இங்கு வந்தேன். நீர் என்னவென்றால் ஏதோ இஸ்லாமியன் அது இது என்றெல்லாம் பேசுகிறீர்கள். எங்கள் நவாப் அல்லாவின் மைந்தன்.
0: இன்ஷா அல்லா, சரியாக சொன்னீர்கள் பிள்ளைவாள். அது சரி பூலித்தேவரே, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா?
1: கேளுங்கள் மாப்பூஸ்கான்.
0: நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயன் ஹெராந்துரையுடன் சேர்ந்து கொண்டு உமது நெற்கட்டாஞ்சவல் கோட்டையை முற்றுகையிட்டு உம் மீது போர் தொடுத்தவன், ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
1: அதை எப்படி மறக்க முடியும் மாப்பூஸ்கான்? வெறும் போராது, வெள்ளை கும்பினி சேனை எங்கள் கோட்டை மீது குண்டு மழையை அல்லவா பொழிந்தது.
2: அதனால் ஒரு பயனும் இல்லை என்பது தெரிந்த விஷயம்தானே. தேவரே, வெள்ளையனின் பீரங்கி குண்டுகள் பாய்ந்து பாய்ந்து தாக்கியும் உமது சாதாரண மண்கோட்டை ஒரு துளியும் சாயவில்லையே. கோட்டை சுவர் நெடுக உமது சேனை அவ்வப்போது மூங்கில் குழாயில் நீர் நிரப்பி சிறு சிறு துளைகள் வழியே பூஞ்சாறில் பொடிவது போல் பொழிய செய்து ஈரப்பதம் உலராமல் பார்த்து கொண்டது. அதனால் வெள்ளையன் வீசிய பீரங்கி குண்டுகள் உமது கோட்டை சுவரில் பதிந்து சுவரை மேலும் கெட்டியாக்கிவிட்டன. ஹெரான்துரை, இந்த பூலித்தேவன் கோட்டையில் பூதங்கள் ஏதும் உள்ளனவா? நம் பீரங்கி குண்டுகளை விழுங்கி ஏப்பம் விட்டு விடுகின்றனவே என்று வியந்து போனான் வெள்ளையர் சேனை. இதுவரை எங்கும் காணாத விசித்திரம் இது தேவரே.
1: ஆம் பிள்ளைவாள், பணங்களும் கம்பஞ்சக்கையும் கல் சுண்ணாம்பும் தேங்காய் சிரட்டை தூளும் கலந்து களிமண்ணோடு குடைத்து உருட்டி கட்டப்பட்ட சுவர்கள் அல்லவா அவை? அவை இழகி இறுக இறுக இரும்பை போல் உறுதியாக மாறிவிடும். நமது கோட்டை ரகசியங்களை வெள்ளையர் அறிய வாய்ப்பில்லை. சரி, அதை எதற்கு இப்போது நினைவுபடுத்துகிறீர்கள் பிள்ளைவாள்?
2: அந்த போரில் உம்மை ஆங்கிலேயர்களால் வீழ்த்த முடியவில்லை. அவர்களோடு துணையாக வந்த நானும் தடுமாறி நின்றேன்.
1: அதெல்லாம் பழங்கதை பிள்ளைவாள். வெள்ளையனால் வீழ்த்த முடியாத என்னை இன்று உள்ளூர்காரன், ஆற்காட்டு நவாபின் அடிமை சேவகன், கான் சாஹிப் கம்பந்தான் என்று ஊரே பேசி நடுங்குகிறதே. அந்த பழைய மருதநாயகம் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டான். கோட்டை இழந்து, குலமண்டபம் இழந்து, கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகளை எல்லாம் காடு மேடுகளில் தலைமறைவாக அலைந்து திரிய விட்டு விட்டு நான் உதவி நாடி இங்கு வந்து நிற்கிறேனே. இது புலி பதுங்கி வாழும் நிலை மாப்பூஸ்கார், பதுங்கி வாழும் நிலை.
3: நண்பர்களே, நானும் உங்கள் பேச்சில் கலந்து கொள்ளலாமா?
0: சலாம் அலைக்கும்.
3: அலைக்கும் சலாம் பையா.
1: வாருங்கள் நவாப்ஜி. வணக்கம். தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு மேன்மாட கூடத்துக்கு ஏறி வந்துள்ளீர்கள்? நான் வந்து தங்களை காண்பதுதானே முறை.
0: பூலித்தேவர் சரியாகத்தான் சொல்கிறார் தம்பி. நீ என் சகோதரன் என்றாலும் ஆற்காட்டு நவாப் பரவியில் இருக்கிறாய். உன்னை காண நானே என் நண்பரை இன்னும் சற்று நேரத்தில் அழைத்து வரவே எண்ணி இருந்தேன். அதற்குள் நீ ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கிறாய்?
3: மாபோஸ்கான் பையா, தாங்கள் என்னை விட அதிகம் பருத்த உடல் கொண்டவர். தாங்களே சிரமம் பாராமல் புலித்தேவரை காண மேன்மாடக்கூடம் ஏறி வந்துள்ள பொழுது நான் வருவதில் சிரமம் என்ன இருக்கிறது? அப்புறம் பையா, தேவரை உங்கள் நண்பர் என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் அவர் எனக்கும் நண்பர் தானே? நண்பர்கள் சந்திப்புக்கு இடையே தேவையற்ற சம்பிரதாயங்கள் எதற்காக?
1: நவாப்ஜி, தங்களுக்கு மிகப்பெரிய மனம், நட்பை போற்றும் உயரிய குணம். நான் இன்னும் முறைப்படி தங்களை சந்திக்க கூட இல்லை. நேற்றுதான் வந்தேன். தங்களை காண இன்று மதியம்தான் நேரம் ஒதுக்கப்பட்ட

0: காத்திருந்தது. அதற்குள் தாங்களே இப்படி நேரில் வந்து நட்பு நாடி வந்த என்னை கௌரவப்படுத்தி விட்டீர்கள்.
1: என் அண்ணன் மாபூஸ்கான் தங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறார். கான் சாஹிப் கம்மந்தான் என்கிற மருத நாயகத்தோடு அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டு ஒரு இக்கட்டான நிலையில் அவர் தங்கள் ஆதரவை நாடி வந்தபோது தாங்கள் பரந்த மனதோடு நட்பு பாராட்டி அவரை அரவணைத்த விதம் பற்றி என்னிடம் வாய் ஓயாமல் புகழ்ந்து தள்ளினார். அதுவும் தங்கள் கோட்டைக்குள்ளேயே என் அண்ணன் மாபூஸ்கான் தொழுகை நடத்த ஒரு தனி மசூதி கட்டித்தந்த பண்பு புலித்தேவரே சாதாரணமான ஒன்றல்ல. நீங்கள் மிக மிக வித்தியாசமான மனிதர். உங்கள் உயர்ந்த உள்ளத்தை நான் மதிக்கிறேன், போற்றுகிறேன். என் அண்ணன் ஏற்பாடு செய்து வைத்துள்ள சாரட்டில் நீங்கள் முதலில் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள தாயுமானவர் ஆலயம் சென்று வழிபாடு நடத்திவிட்டு வாருங்கள். பிறகு எங்களோடு அமர்ந்து விருந்து உண்ணலாம், அரசியல் விவரங்கள் பேசலாம். நான் உங்களுக்காக தர்பார் கூடத்தில் காத்திருக்கிறேன், சென்று வாருங்கள்.
2: ஏ புள்ள, செம்பகம் இங்க வா புள்ள. அங்கன என்னத்த மோட்டு மேல ஏறி நின்னு பாத்துட்டு நிக்கிறவா?
3: அட இருமச்சா மாறேன், இந்த கடலாடி காட்டுக்குள்ள கடவுளா திடும்னு வந்து நிக்க போறாரு. அவருக்குதான் கண்ணிலன்னு ஆயி போடிச்ச. ஏதோ குதிரை சத்தம் கேட்டுச்சு, எவனாச்சும் எதிரிங்க வாராங்களோன்னு மோட்டு மேல ஏறி நின்னு பாத்தேன். அதுக்குள்ளார எதுக்கு மச்சான் இப்படி செம்பகம் செம்பகம்னு கூவி வரவனுங்களுக்கு நீய காட்டி குடுத்துருவ போல இருக்கு.
2: அது என்ன புள்ள இப்படி அழுத்துக்கற? எதிரி எவனும் இங்க நம்மள தேடிட்டு வரமாட்டான். அப்படியே வந்தாலும் வளையறி எதுக்கு வச்சிருக்கேன்? தொலைவுல வர்றப்பவே அதை வீசி எரிஞ்சு தலைய அறுத்து மண்ணுல போட்டு உருட்டி விட மாட்டேனா? கடவுளை ஏம்புல குத்த சொல்ற?
3: போறவு என்ன மச்சான், கடவுள்னு ஒருத்தர் இருந்து அவருக்கு கண்ணு காதெல்லாம் இருந்து இருந்தா இப்படி எல்லாம் ஆகுமா? நம்ம புலித்தேவ மகாராசா எப்படிப்பட்ட தங்க மனசுக்காரரு! எதிரிங்களே பார்த்து நடுங்குற சிங்க மாதிரி வீரர் அவரு. நம்மள மாதிரி ஏலப்பால சாதிசனங்க கிட்ட அன்பா ஆதரவா நடந்துப்பாரு. நெல்லின் மக்களடா நீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை என்கிட்ட தயங்காம சொல்லுங்க, நான் உடனே தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லுவாரு. இப்ப அவரே கோட்டை கொத்தலும் எல்லாம் இழந்து எங்கேயோ தலைமறைவா திரியற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாழா போன கடவுளை இன்னும் எப்படி மச்சான் நம்புறது?
2: அப்படி எல்லாம் பேசாத புள்ள, உன் மனக்குறை எனக்கு மட்டும் இல்லையா? நீ ஒரு வசந்த சாதி பொண்ணு, ஊர்ல முக்காவாசிசனும் உங்க ஆளுங்கதான். உங்க சாதி ஆதிக்க சாதி, ஆத்திரத்துல அருவாத்துக்குற சாதினு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எப்படியோ நமக்குள்ள ஒரு காதல் வந்துருச்சு. நான் சேரியில பிறந்தவன், எங்க நம்ம காதல் கை கூடாம போயிடுமோனு கவலைப்பட்டு தானே மலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு நாம அங்க போனோம். அங்க சாமியார் மாதிரி மாறு வேஷத்துல வந்து நின்ன நம்ம புலித்தேவ மகாராசால நம்மள காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஊரே கூடி அவர்கிட்ட மல்லு கட்டி நின்னாங்களே. பெரிய தகராறு வந்து அடிதடின்னு ஆவற நிலையில அந்த சாமியார் நம்ம புலித்தேவ மகாராசான்னு தெரிஞ்சவனல்ல அவங்க எல்லாம் அடங்குனாங்க.
3: ஆமா மச்சான், புலித்தேவ மகாராசா செய்த நன்றிய மறக்க முடியுமா?
2: அப்புறம் என்ன உபதளபதியா ஆக்கி அரண்மனையிலேயே எனக்கு பதவி கொடுத்து என் கௌரவத்தை ராஜா உயர்த்தினார். அதுக்கு பிறகுதானே இந்த ஊர் எதிர்ப்பு எல்லாம் ஓஞ்சு போச்சு. செண்பகம், புலித்தேவ மகாராஜா பெரிய சிவபக்தர், நிச்சயம் அவர் வெற்றி பெறத்தான் போறார். நீ வேணும்னா பாரு, ஜெயிக்கத்தான் போற.
3: நானும் நம்ம மாரியாத்தா காளியாத்தா மாடன் காடன் கருப்பண்ணசாமின்னு எல்லா சாமிக்கிட்டயும் வேண்டிக்கிறேன்.
4: முத்துக்காளே, இந்த பிள்ளைங்களுக்கு நாம தலைமறைவா பதுங்கி வாழறோங்கிற உண்மையே தெரிய மாட்டேங்குது. ஆவுன்னா ரெண்டு பேரும் வாழை தூக்கிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. பெரிய வீரனுங்கன்னு நினைப்பு. வயசு வந்த பொண்ணு முத்த தலை வச்சு இந்த காட்டு குடிசையில வச்சுக்கிட்டு நான் வயித்துல நெருப்பு கட்ட கணக்கா பயந்துகிட்டு இருக்கேன். எங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குதுப்பா.
2: அவங்க விளையாட்டு பிள்ளைங்க மகாராணி, வீர அவங்க ரத்தத்துல ஊறி கிடக்கு. விளையாடினாலும் வாழ் சண்டை போட்டு தானே விளையாடுறாங்க. நீங்க எதுக்கு கண் கலங்குறீங்க? நீங்க கலங்கினா நாடு தாங்குமா வீடு தாங்குமா? நீங்க ஏதோ பதுங்கி வாழ்றதா நினைக்காதீங்க மகாராணி. எங்க ராச குடும்பத்தை நாங்க இங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம் அப்படிங்கறதுதான் நிஜம். அதுவும் புலித்தேவ மகாராசாவோட கட்டளையாலதான் இப்படி செஞ்சிருக்கோம். உங்களை காப்பாத்துறது எங்களோட கடமைமா. காட்டுக்குள்ளற அங்கங்க 300 மறவர்கள் வேடர்கள் வேஷத்துல தங்கியிருக்காங்க. காட்டுக்கு வெளியில 100 பேர் பல வேஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை மீறி எந்த ஆபத்தும் உங்களை நெருங்க முடியாது. சீக்கிரம் அந்த நிலைமை மாறும் மகாராணி, நம்ம ராசா வந்துருவாரு, கவலை இல்லாம இருங்க.
4: என்னவோப்பா நீ சொல்றத நான் வேதபாக்க நம்புறேன். கடவுளே, நல்ல காலம் வந்தா சந்தோஷம்தான்.
1: புலித்தேவரே, தாங்கள் இந்த வேடத்தில் தான் கான் சாஹிப் கம்மந்தான் எனப்படும் மருதநாயகத்தை சந்தித்து உரையாடினீர்கள் என்று மாபூஸ்கான் பையா கூறினார். என்ன நடந்தது?

0: அப்போது அவனுடன் என்ன உரையாடினீர்கள் என்று எனக்கு சற்று விவரமாக கூறுங்கள்.
1: அந்த மருதநாயகம் என்னுடைய நெற்கட்டாஞ்செவல் கோட்டை மீது படையெடுத்து வந்து 3 முறை தோற்று ஓடினான் என்பதுதான் உண்மையான வரலாறு.
0: அதை நானும் கேள்விப்பட்டேன் போலித்தேவரே. அவன் எதற்கு உங்களை சந்திக்க விரும்பினான்? சந்தித்து என்ன பேசினான்?
1: சொல்கிறேன், கேளுங்கள்.
2: அதோ ஊற்றுமலை காட்டில் ஒரு மண்டபம். இங்கேதான் நெற்கட்டாஞ்செவல் பாளையக்காரர் பூலித்தேவரை வந்து காத்திருக்க சொல்லி தகவல் அனுப்பினேன். ஆனால் அதோ தெரிகிற மண்டபத்தில் யாரோ ஒரு சாமியார் அல்லவா வந்து நிற்கிறார். சரி, எதற்கும் அவரிடமே விசாரித்து பார்ப்போம். சுவாமிகளே, சுவாமிகளே, தாங்கள் யார்? இங்கு வேறு யாரேனும் வந்தார்களா?
1: இல்லை அப்பா, இல்லை. நான் தான் புலித்தேவன் அனுப்பி இங்கே வந்து நெடுநேரமாக காத்திருக்கிறேன். நீ மருதநாயகம் தானே? நீ தானே இங்கு புலித்தேவனை தனியே வர சொல்லி இருந்தாய்?
2: சுவாமிகளே, மருதநாயகம் என்பது எனது பழைய பெயர். முகமது யூசப் கான் என்பதுதான் எனது இப்போதைய பெயர். கான் சாஹிப் என்றுதான் எல்லோரும் என்னை மரியாதையுடன் அழைப்பர்.
1: நல்லதப்பா, நான் உன்னை யூசுப் கான் என்றே அழைக்கிறேன். கான் என்றாலே அரசன் என்றுதானே பொருள். நீயும் இப்போது அரசன் போன்று வாழ்பவன் தானே?
2: சுவாமிகளே, நீங்கள் நல்லவராக தெரிகிறீர்கள். என்னை அரசன் என்று உங்கள் வாயால் சொன்னதை தங்கள் வாழ்த்தாக எடுத்துக்கொள்கிறேன். நான் புலித்தேவரை தனியே வர சொன்னது அந்தரங்கமாக சில அரசியல் விஷயம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் ஏன் வரவில்லை? ஒருவேளை பயந்து விட்டாரோ?
1: பயமா? அச்சம் என்றால் என்னவென்றே அறியாதவன் புலித்தேவன். அவன் இங்கு வருவதாகவே இருந்தான். அவன் இனி தனிமையில் சந்திப்பது உன் உயிருக்கு ஆபத்தாகவும் முடியலாம். நான் தான் அவனை தடுத்து விட்டு இங்கு வந்தேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பேசு. எனக்கும் புலித்தேவனுக்கும் இடையே ஒத்த கருத்து உண்டு. அவன் என்ன நினைப்பானோ அதை நான் உனக்கு மறுமொழியாக கூறுவேன். உன் கருத்து எதுவோ அதை அப்படியே அவனிடம் சென்று உரைக்கவும் தயங்க மாட்டேன். சொல்ல வந்ததை என் மீது நம்பிக்கை வைத்து சொல்.
2: சுவாமிகளே, பூலித்தேவர் தென்பாண்டி நாட்டின் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறார். மக்களும் அவர் பின்னால் நிற்கிறார்கள். மக்கள் பலமும் அவருடைய மனோபலமும் அதி பராக்கிரமம் மிக்கதாக இருக்கிறது. ஆனால் அவர் வெள்ளையரை வெறுக்கிறார். எந்த ஆதிக்க சக்திக்கும் அடிபணிய ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் காட்டுகிறார். அதனால்தான் என்னையும் வெறுக்கிறார் போலும். இதுதானே உண்மை நிலை?
1: அப்படியும் வைத்துக் கொள்ளலாம்.
2: அதே நிலையை நானும் எடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆங்கிலேயர், ஆற்காட்டு நவாப் 2 சக்திகளையுமே நான் எதிர்க்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது பூலித்தேவர் என் கட்சியை ஆதரிக்கலாம் அல்லவா?
1: அது ஒருபோதும் நடவாது. இது வீண் கற்பனாவாதம். இதை பூலித்தேவன் ஒருபோதும் நம்ப மாட்டான்.
2: வீண் கற்பனை இல்லை சுவாமிகளே, என் எதிர்கால நிலை அதுதான். பெரும்பாலான பாளையக்காரர்கள் என்னால் அடக்கி ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். வேணாட்டு வேந்தரும் எனக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளார். பூலித்தேவரும் அவருடைய நண்பர்களான ஒரு சில பாளையக்காரர்கள் மட்டுமே என்னை எதிர்க்கின்றனர். அவர்களும் என் வசமாகிவிட்டால் நான் ஒரு சுதந்திர அரசன் என்ற நிலை உருவாகிவிடும். ஆங்கிலேயன், நாற்காட்டு நவாப் என எவருமே என்னை எதுவும் செய்ய முடியாது. நான் மதுரையை சுதந்திரமாக ஆளும் போது பூலித்தேவர் என் நண்பராக இருந்தால் போதும். நான் அவரிடமோ அவருடைய நட்பு பாளையக்காரர்களிடமோ கப்பம் கேட்க மாட்டேன், போரும் தொடுக்க மாட்டேன். இது அல்லாஹ் மீது ஆணை.
1: தவறு யூசுப் கான், தவறு. அல்லாஹ் மீது ஆணை வைக்காதே. சந்தா சாஹிப் இப்படித்தான் குர்ஆன் புத்தகம் என்று ஒரு செங்கல்லை பட்டு துணியால் போர்த்தி திருவரங்கம் காவிரி அம்மா மண்டபத்தில் வைத்து பொய் சத்தியம் செய்து ராணி மீனாட்சியை ஏமாற்றினான். அவன் கதி என்ன வாயிற்று என்பதை நீ அறிவாயா? காலம் மாறியது.

0: அவன் தலை அதே காவிரிக்கரை அம்மா மண்டபத்தில் வைத்து வெட்டப்பட்டது. நீ அல்லாவை அரசியலில் இழுக்காதே, இழுக்காதே. பனையூரிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி சென்று மதம் மாறி படிப்படியாக முன்னுக்கு வந்தவன் நீ. ஆற்காட்டு நவாப் முகமது அலியின் ஆதரவுதான் உன் உயர்வுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்து தந்தது. அதை விடு, மதுரையின் சுதந்திர அரசனாவது உன் சொந்த விஷயம். பகற்கனவு காண உனக்கு நிச்சயம் உரிமை உண்டு. இதில் பூலித்தேவனை நீ இழுப்பது தேவையற்ற செயல், அது நடவாத செயலும் கூட.
1: வஞ்சகம், நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகி. புலித்தேவரே, நீர் மருத நாயகத்தை சரியாகத்தான் எச்சரித்திருக்கிறீர். என்னால் வெள்ளையரை எதிர்த்து எதுவும் செய்ய இயலாது. இந்த நவாப் பதவியே ஒரு பொம்மை பதவிதான். என் பெயரை சொல்லிக் கொண்டு கும்பினி சர்க்கார் பேயாட்டம் போடுகிறது. நீரோ சுத்த சுதந்திர வீரராக இருக்கிறீர். உம்மை எப்படியும் பிடித்து ஒழித்துவிட துடிக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் போலித்தேவரே. போய் வாருங்கள். குதா ஹாஃபிஸ்.
2: யாருங்க சாமியாரே நீங்க? கோட்டமேடு பக்கமாவே ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்?
0: வாங்க பெரியவரே, வாங்க. இந்த கோட்டைய மறுபடியும் தூக்கி கட்டணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி செய்யலாங்கிற யோசனையோட தான் ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: சாமியாரே, இந்த நையாண்டி பேச்செல்லாம் வேணாம். இது என்ன ஆண்டி மடம் நினைச்சீங்களா? இது கோட்டையா? கோட்டை, அதுவும் புலி வாழ்ந்த கோட்டை. இடிஞ்சு கிடந்தாலும் இத நாங்க கோயிலா நினைக்கிறோம். எங்க கோட்டைய ஆண்டி மடமா ஆக்கி புள்ளான் நினைக்கிறீங்களா? நீரு முதல்ல நீர் யாருன்னு சொல்லுமையா? வெளிய ஆளுங்களை நாங்க இங்க நிக்க கூட விட மாட்டோம்.
0: பெரியவரே, என்ன இன்னுமா உங்களுக்கு அடையாளம் தெரியல? ஐயா, நான் தான் பூலித்தேவன்.
2: யாரு? ராசாவா? எங்க ராசாவா? பூலித்தேவரா? ஐயா வந்துட்டீங்களா? ஐயா, ஐயா, இதுக்கு ஏன் இந்த சாமியார் வேஷம்?
3: மாடசாமி தேவர் தானே நீங்க? தெக்கால காட்டுல நம்ம தளபதி வெண்ணிக்காலடிக்கு வீர நடுகள் நாட்டின சமயம் நீங்களும் அங்கதானையா இருந்தீங்க? நான் இந்த சாமியார் வேஷத்துல தானே நாடெல்லாம் உழவிக்கிட்டு இருக்கேன். வேணும்னா வந்து என்னோட தாடியை பிடிச்சு இழுத்து பாருங்க. இதுதான் இப்ப என்னோட நிஜ கோலம்.
2: ஐயா, ஐயா, நாடாண்ட எங்க மவராசனுக்கா இந்த ஆண்டி கோலம்? ஏ மக்கா, ஏய், எல்லாரும் வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கப்பா,
4: வாங்க. ராசா, ராசா, ராசா, வணக்கம் ராசா. முதல்ல எங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியல. அப்புறம் தான் மாடசாமி தேவர்கிட்ட நீங்க பேசினத வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். என்னைக்கு இருந்தாலும் நீங்க இங்க வருவீங்கன்னு நாங்க நினைச்சோம் ராசா. அதுக்கு பலன் கிடைச்சிருச்சு, நீங்களும் வந்துட்டீங்க.
0: ஆமா, நான் உங்களை கடலாடி காட்டு பக்கம் தானே இருக்க சொன்னேன். இங்க வந்து
5: என்ன பண்றீங்க?
0: என்ன கொடுமை!
6: புரித்தேவரே, சுகமாயிட்டுண்டோ? ஞான் நீங்களை கண்டு எவ்வளவு நாளாயி. எந்தா இது ஜடாமுடி தாடி? நீங்கள் பெரிய தபசி மாதிரி இருக்கணும்.
0: வாரும் அனந்த நாராயணரே, வாரும். நலமாக இருக்கிறீரா?
6: நலத்துக்கு எந்தா குறை தேவரே? ஞான் நீங்களுக்கு உதவவே வந்தது. நீங்கள் மனம் தளர வேண்டாம், என்னோடு வாரும். ஞான் நீங்களுக்கு நல்ல வழி காட்டுகிறேன்.
0: முத்துக்காளை, செம்பகம்,
7: ராசா,
0: நீங்கள் இருவரும் என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் விரைவில் வருகிறேன். தம்பி முத்து, உன்னை நான் என்றும் சேரியைச் சேர்ந்தவனாக எண்ணியதில்லை. ஒண்டி வீரன் பகடை எனக்காக உயிர் தியாகம் செய்தான். பெண்ணி காலடியின் தளபதியாக இருந்து எதிரிகளுடன் போரிட்டு உயிர் துறந்தான். நீயும் உன் இன மக்களும் என் குடும்பம் காத்து எத்தனையோ தியாகம் செய்துள்ளீர்கள். நான் எதையும் மறவேன். நாம் மீண்டும் எழுச்சி வரும் நாள் வரும். நம்பிக்கையோடு இருங்கள். வருகிறேன்.
4: வாங்க ராசா.
8: அப்படியே ஆகட்டும் ராசா.
6: கேப்டன் கோப் ஒரு வெள்ளையன் என்றாலும் குறைச்சி நல்லவன். அவன் நீங்களை லாரன்ஸ் துறையிடம் அழைத்துச் செல்வதாக கூறுகிறான்.

0: நீங்கள் சம்மதித்தால் ஞான் ஏற்பாடு செய்யும். நவாபை சந்தித்தது போல் நீர் லாரன்ஸ் துறையும் சந்திக்கலாமே.
1: அனந்தா, வெள்ளையர் எல்லோருமே உமக்கும் உம்மை போன்ற இடைத்தரகர்களுக்கும் நல்லவர்கள்தான். நீர் இப்போது என்னை எங்கே அழைத்துச் செல்கிறீர்? சாரட் வண்டி நெடுநேரமாக சென்று கொண்டிருக்கிறதே.
0: தேவரே, வீணாயிட்டு சந்தேகம் வேண்டாம். என்ன நம்பும் நாளுக்கு ஞான் நல்லதே செய்யும்.
2: Hey, stop, stop, stop the chariot, man. உள்ளே யார் இருக்குது? இந்த சேரியட் நெற்கட்டான் செவல் பக்கம் என்று தானே வருது?
1: அனந்தா, என்ன இது? இந்த வெள்ளையர் இங்கே எப்படி வந்தனர்? இந்த சேரட் ஏன் நிறுத்தப்படுகிறது? சங்கரன் கோயில் அருகே வந்துவிட்டோம் போல் இருக்கிறதே. எனக்கு ஒன்று புரிந்து விட்டது அனந்தா, நீ என்னை காட்டி கொடுத்து விட்டாய் என்பது எனக்கு நன்றாகவே புரிந்து விட்டது.
0: அது
1: இது இந்த மண் பெற்ற சாபக்கேடு. இனத்தானே இனத்தானே காட்டி கொடுக்கும் இந்த இழி பண்பு இப்பூவுலகில் வேறு எங்கே உண்டு? சொல், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்.
0: கவலை வேண்டாம் தேவரே, நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்ய காத்துட்டு கேளும்.
1: நீ இந்த வெள்ளையர்களோடு பேசு. விசாரணைக்கு அவர்கள் அழைக்கும் இடத்திற்கு நான் வர சம்மதிப்பதாக சொல். ஆனால் ஒரு சில மணித்துளிகள் நான் சங்கரன் கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்து விடுகிறேன். என் அப்பன் சங்கர நாராயணனையும் அம்மை கோமதி அம்மனையும் தரிசித்தால்தான் என் மனம் நிம்மதி பெறும். அதன் பிறகு என் உயிர் போவதானாலும் நான் கவலை கொள்ளேன். இந்த உதவியை நீ செய்தால் நான் உன் துரோகத்தை கூட மன்னித்து விடுவேன் அனந்தா.
0: ஆகட்டும் தேவரே, நீங்கள் தாராளமாயிட்டு ஆலயத்தில் சென்று வாருங்கள். ஞான் இவர்களை பார்த்துக் கொள்ளும்.
1: உதவிக்கு நன்றி. காத்திரு, இறைவனை தரிசித்து வருகிறேன்.
3: வாங்க வாங்க, சாட்சாத் சிவபெருமானி இமய பர்வதத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. சமையல சங்கரலிங்க இருக்கு, தீபாரணம் பண்றேன், தரிசனம் பண்ணிங்க. சமையல, இந்த ஆலய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? பார்த்தா பெரிய தபஸ்வி மாதிரி தெரியுறீர். கஷேத்ராடனம் செஞ்சுட்டு வரையல் போல் இருக்கு. அதனால சொல்றேன், இந்த ஆலயம் ரொம்ப பழசு, பாண்டிய மன்னர்கள் கட்டின ஆலயம் இது.
1: குருக்களே, எனக்கு கொஞ்சம் அவசரமா திரும்ப வேண்டி இருக்கு. நீங்க வந்து கோமதி அம்மனுக்கும் தீபாராதனை செஞ்சிருங்க. அப்படியே நான் அதோ அந்த மண்டபத்துல போய் ஒரு சில மணித்துளிகள் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு கிளம்பணும். இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட இந்த ஸ்தல புராணம் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
3: ரொம்ப சந்தோஷம்.
4: என்ன மேன் அன்பு நாராயணன், அந்தால் கோயிலுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஏன் வரல?
0: என்ன கேட்டா?
4: நீ யாரு மேன் அந்தாளுக்கு பர்மிஷன் கிராண்ட் பண்றதுக்கு? புடிச்சு கொடுக்கறது மட்டும்தான் உன் வேலை. அதான் தப்பிச்சு போயிட்டான்னு நீ
0: மாட்டிக்குவேன். குறுகலை குறுகலை, இப்போ இங்க புலித்தேவர் வந்தார. அவர் எங்க?
3: பதட்டமா ஓடிவர்கள். புலித்தேவரா? அவர் எப்போ இங்க வந்தார்? ஒரு சாமியார் தான் வந்தார். அவர் எங்கேயும் போல. அதோ அந்த மண்டபத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்துடுறேன் போனார். வாங்க போய் பார்க்கலாம்.
0: வாங்க வாங்க.
1: ஓம் நம சிவாய. அம்மா தாயே கோமதி, இதோ உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன். தாயே, நான் எந்த அந்நியனுக்கும் அடிமைப்பட விரும்பவில்லை. ஆங்கிலேயன், பிரெஞ்சுக்காரன், டச்சுக்காரன், போர்த்துகீசியன் என எந்த ஐரோப்பியன் வந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான். அந்த வெள்ளையரின் ஒரே குறி இந்த தேசத்தை சூறையாடுவதுதான். அந்நியனை எதிர்த்து இன்று செத்து விழும் ஒவ்வொரு வீரனும் நாளை எழப்போகும் சுதந்திர சாம்ராஜ்யத்தின் அஸ்திவார கற்கள். அப்படித்தான் அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் என்பதை நானும் உணர்வேன். இதோ நானும் என் இன்னுயிரை நான் கற்று யோக வித்தையால் போக்கிக் கொள்கிறேன். அல்ல அல்ல தாயே, உன் பாதார விந்தங்களில் நான் சரண் புகுகிறேன். இதோ என் உயிரை எடுத்துக்கொள். இந்த தேசத்தை இனி நீயே காத்துக்கொள் தாயே, காத்துக்கொள். ஓம் நம சிவாய.
0: குருகளே குருகளே, எந்த இது விந்தை? இவ்வளவு தியானத்திலிருந்து புலித்தேவர் என்ன ஆகி எவ்வளவு போய்?
3: அனந்த நாராயணரே, இப்போ நாம இங்க கண்டது சாதாரண விஷயம் இல்ல, உலக மகா அதிசயம். இது மாயா இல்ல, யோக சாதனை. புலித்தேவ மகாராஜா சிவயோகம் கத்தவர். அவர் சாமியாரா மாறியதும் அதை ஆழமா பயிற்சி செஞ்சிருக்கார். சித்தர்கள்லாம் தங்கள் உடம்ப அப்படியே பஞ்சாக்னி மூலம் எரித்து காத்துல கரைய விடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன், யோக நூல்ல கூட படிச்சிருக்கேன். இன்னைக்கு நாம நேர்ல கண்டதும் அந்த அபூர்வமான ஒரு காட்சி தான். இதுதான் உண்மை.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது சுதந்திர

0: வேங்கை, வரலாற்று நாடகம், நாவலும் நாடக ஆக்கமும் கௌதம நீலாம்பரன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் புலித்தேவனாக எம் ராஜேந்திரன், நவாபாக வி கோவிந்தராஜன், மாபுஸ்கானாக ஆர் ரமேஷ், மருதநாயகம் கான் சாஹிப்பாக எஸ் ஆனந்தன், முத்துக்காளையாக ரவி சுப்பிரமணியன், மந்திரி பிள்ளைவாழ் வெள்ளைய தளபதியாக கே ஆர் செல்வராஜ், அனந்த நாராயணனாக ராஜா அப்பாசாமி, அங்கியர் கண்ணியாக கே ஆர் அனுராதா, செண்பகமாக எஸ் ஆர்த்தினி, பெரியவராக எஸ் ராமகிருஷ்ணன், வெள்ளைக்கார சிப்பாயாக சுகனேஸ்வரன் ஆகியோர், அமைப்பில் உதவி பி ராஜேஸ்வரன், நாடக அமைப்பு கலையன்பன் தட்சிணாமூர்த்தி, படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த் சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश ठेर।
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம், வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தான்.

அம்மாடி இதுதான் காதலா அடராமா இது என்ன வேதமா நெஞ்சுக்குள்ளே

செலவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா?

0: முத்தம் தந்தா
1: அப்பா, பக்கம் வந்தா
0: அம்மா, முத்தம் தந்தா லல்லா.

எத்தனை அழகு இருபது வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள்.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு. மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் முகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு என்று மட்டும் ரசிக்க முன்னும் பின்னும் பின்னி பின்னி பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத ஒரு நிற மயக்கத்தில்

பொம்பள ஒருத்தி இருந்தாளாம், பூதத்தை பார்த்து பயந்தாளாம். பொம்பள ஒருத்தி இருந்தாளாம், பூதத்தை பார்த்து பயந்தாளாம். ஆம்பள ஒருத்தன் இருந்தானாம், அவளுக்கு துணையா நடந்தானா. சொடிஜா சொடிஜா சொடிஜா சொன்னவா சொன்னவா சொன்னவா, சொடிஜா சொடிஜா சொடிஜா சொன்னவா சொன்னவா சொன்னவா.

0: தூக்கமில்லையே அத்தா என்றாளா, நான் இருக்கிறேன் அச்சமின் அடி அன்றே
1: என்ற அவ பயத்துல சத்தம் போட்டா
2: டாக்டர் டாக்டர் டாக்டர்
1: தட்டுமக்க தட்டுமக்க தட்டுமக்க
2: பல பல பல பல பல
3: பொம்பள ஒருத்தி இருந்தாராம் பூதத்தை பார்த்து பயந்தானாம், ஆம்பள ஒருத்தி இருந்தானாம் அவருக்கு துணையான

0: அண்டந்தாக்கா கருந்துதான் அப்பாடி என்றாடா, அத்தம்மாவன் தான் அணைச்சிக்கிட்டான் அம்மாடி என்றாடா.
1: இருட்டில எதை பார்த்தா அடி ஆத்தா மங்காத்தா, அவ பயத்துல சத்தம் போட்டா
0: தாத்தர தாத்தர தாத்தர,
1: அவ பத்து மக்க பத்து மக்க பத்து மக்க
0: பல பல பல பல பல. கும்பல ஒருத்தி இருந்தாராம், பூதத்தை பார்த்து பயந்தாராம், தாம்பழ ஒருத்தன் இருந்தாராம், அவருக்கு துணையா

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை பாமா விஜயம், எதிரிகள் ஜாக்கிரதை, அதே கண்கள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சியில் ஆட்டுக்கார அலமேலு, 16 வயது நிலை, அவன்புரு சரிதம், சரித்திரம் ஆகிய படங்களில் இருந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக ஆட்டுக்கார அலமேலு படத்திலிருந்து பாடல்கள்.

0: இனிய ராகம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ

தொடர்ந்து இக்கனைனா என தொடங்கும் திருப்பதி நாராயணசுவாமி இயற்றியது புஷ்பலதிகாராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக சுந்தரமூர்த்தி நாயனார் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.